நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் பி ஏ பெரியநாயகி ஜிக்கி. பாடல் ஒலிக்கும் படம் ஞான சௌந்தரி.

நேரம் 5:47, 25 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் M.L. வசந்தகுமாரி. பாடல் ஒலிக்கும் படம் ராஜமுக்தி.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1947 வைசாக மாதம் 3 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் சித்திரை மாதம் 24 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 7 நாள் வியாழக்கிழமை. நேரம் காலை 5:55. நேர்களினை கேட்கலாம் குரளமுதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.
1: தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை.
2: மூதாதையர் தெய்வம் விருந்தினர் குடும்பத்தார் தான் என 5 முறை வரிசைப்படி காப்பது இல்லறத்தார் நெறி. குறள் எண் 43 அதிகாரம் இல்வாழ்க்கை.
1: தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை.
2: மூதாதையர் தெய்வம் விருந்தினர் குடும்பத்தார் தான் என 5 முறை வரிசைப்படி காப்பது இல்லறத்தார் நெறி. குறள் எண் 43 அதிகாரம் இல்வாழ்க்கை.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டுமென்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாக கூறியுள்ளன. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸன் ஒலிபரப்பு. நேரம் காலை 6:02. இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம். இன்று காலை 7:00-7:25 வணக்கமர்ணி நிகழ்ச்சி, 8:02-8:30 மற்றும் 8:55 திரையறிவு நிகழ்ச்சி வலம் வரும். 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பிடித்ததா கிடைத்ததா எது மதிப்பானது, அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:02 மனம் பெறுமதே. முற்பகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் பிரணா பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10-12:50 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள் காலை நேரம் நினைப்பதும் நடப்பதும். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், சாகார் மாலா திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சி புளியங்கீரையின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். 1:55 குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் ஆர் பிரசன்ன நாராயணன் அவர்கள். 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒடிசாவின் நந்தன்கானன் உயிரியல் பூங்கா பற்றி தெரிந்து கொள்ளலாம். 3:02 குக்கு, மாலை 4:00 புதுகை தும்பி, 5:02 வானவில், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10-6:40 பக்தி மாலை நிகழ்ச்சி, 7:00 திரு இசை, 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சல். இன்று இரவு 8:05 குக்கு, 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் குறிஞ்சி திணை பாடல்களின் இலக்கிய நயங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 தாலாட்டம் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். காலை கதிரவன் கண் விழித்து பனித்துளியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேரம் காலை 6:11. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கப்பூக்கள். வெற்றி என்பது ஒரு சவாலாகும், அதை சமாளிப்பதே வீரமாகும். குறிக்கோளை நோக்கி நகர்வதே வாழ்க்கையின் இலக்கு. மன உறுதியே நம் வெற்றி பாதையை வகுக்கும். ஒவ்வொரு சிக்கலும் புதிய வாய்ப்பை அடைகாட்டும். கடினமான பாதைகள் மிகச்சிறந்த இடங்களுக்கு வழிநடத்தும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லதை நினைப்போம்.

6:16 நீர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. குறிக்கோளை நோக்கி நகர்வதன் மூலம் வாழ்வின் பொக்கிஷத்தை நாம் கைப்பற்றலாம். சவால்களை எதிர்நோக்கி நெருங்கினால் வெற்றியின் மகுடம் நமக்குரியதாகும். நம்பிக்கையை இழக்காமல் இருப்போம், அது நம் வாழ்வின் ஆதாரமாகும். நெஞ்சத்தில் ஒளிரும் நம்பிக்கைதான் நமக்கு பாதுகாப்பாகும். நம்பிக்கையின் தொடர்ச்சியே நம் வாழ்வின் வெற்றிக்கான வழிகாட்டியாகும்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் 112.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்போடு இந்த நிகழ்ச்சி வணக்கப்போக்கள். மனதை அமைதிப்படுத்தும் பொறுமையின் வலிமையை நாடுவோம். சிறிய பொறுமையே பெரும் சாதனைகளை உருவாக்கும். தாங்கும் திறன் அதிகரித்தால் எந்த தடையும் நிலைக்காது. பொறுமையும் நம்பிக்கையும் சேர்ந்தால் அது வெற்றிக்கு வழிகாட்டும். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. ஒருவர் தம்மை தூய்மையாக வைத்துக் கொண்டால் அவர் எந்த நற்செயலையும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். மன தளர்ச்சியுள்ளவர்களுக்கு ஊக்கமூட்டுவோம், வலுவற்றோருக்கு உதவுவோம், அனைவரிடமும் பொறுமையாயிருப்போம்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: நேர்களை கேட்டு அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி. நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6. நேரம் காலை 6:35. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: பசுந்தாள் பயிர்கள் வேகமாக வளரக்கூடியது. தண்ணீர் தேக்கத்தையும் வறட்சியையும் ஓரளவு தாங்கி வளரும். 2-4 மாதங்களுக்குள் 1 ஏக்கரில் 10-20 டன் தழையை கொடுக்க வல்லது. 1 ஏக்கருக்கு 20-25 கிலோ விதையை உபயோகிக்கலாம். இதனை 45-50 நாட்களில் மடக்கி உழுது எருவாக உபயோகித்துக் கொள்ளலாம். மணிலா அகத்தி நீர்த்தேக்கமுள்ள நெல் பயிரிடும் நன்சை நிலங்களில் நன்றாக வளர்ந்து காற்றிலிருந்து அதிக தழைச்சத்தை கிரகித்து தனது தண்டு மற்றும் வேர் முடிச்சுகளில் தேக்கி மக்கிய பிறகு விரைவாக நெல்லுக்கு தரும் தன்மையுடையது. கோடை பருவத்தில் இதன் வளர்ச்சி அதிகம். அதிக நெல் வயலில் இடையேயும் இதனை வளர்த்து அடுத்த நெல் பயிருக்கு பசுந்தாள் உரமாக உபயோகித்துக் கொள்ளலாம். வரப்புகளின் ஓரங்களிலும் 2 பயிர்களுக்கு இடையேயுள்ள குறுகிய காலத்தில் தனிப்பயிராகவும் பயிரிட்டு மடக்கி உழுதுவிடலாம். தண்ணீர் தேங்கியுள்ள வயல்களிலும் இது நன்கு வளரக்கூடியது. 30-40 கிலோ விதை 1 ஹெக்டருக்கு தேவைப்படும். இதனை ஊடுபயிராக நெல்லில் 1.5 மீட்டர் இடைவெளியில் ஒரு வரிசையாக பயிரிட்டு பின் 45-60 நாட்களில் வெட்டி நிலத்தில் கலக்கலாம். சணப்பை மிக வேகமாக வளரக்கூடியது. இப்பயிர் தழை உரத்திற்காகவும் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய நாருக்காகவும் வளர்க்கப்படுகிறது. இதை 45 நாட்களில் மடக்கி உழுது தழை உரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். தண்ணீர் தேங்கியிருந்தால் அதன் வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்படும். நெல், கரும்பு, ராகி, சோளம், கோதுமை போன்ற பயிர்களுக்கு சணப்பை ஏற்ற பசுந்தாள் உரப்பயிராகும். 25-35 கிலோ விதையை 1 ஹெக்டருக்கு பயன்படுத்தலாம். இது தீவன பயிராகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதனை மரப்பயிர்கள் அடியிலும் இடையேயும் வளர்த்து மடக்கி உழுதும் பயன்பெறலாம். மணற்பாங்கான நிலங்களில் கொளிஞ்சியின் வளர்ச்சி நன்கு காணப்படுகிறது. வறட்சியை தாங்கும் தன்மையுடையது. ஒருமுறை விதை விதைத்தால் வளர்ந்த பயிரிலிருந்து சிதறி முளைக்கும் விதைகளால் அடுத்தடுத்த பருவங்களிலும் இந்த பயிர் தொடர்ந்து முளைக்கும் தன்மையுடையது. கோடை பருவத்தில் வயலில் தானே வளர்வது

0: சிறப்பாகும். ஒரு ஹெக்டருக்கு 15 முதல் 20 கிலோ விதை தேவைப்படும். 2-3 ஆண்டுகள் விதைத்து வந்தால் பின்னர் தானே தோன்றக்கூடிய ஒரு பயிராகும். நரிப்பயிரை தானிய பயிராகவும் மாட்டுத் தீவனமாகவும் எருவாகவும் பயன்படுத்தலாம். பயிர் நன்கு வளர்ந்ததும் ஒருமுறை வெட்டிவிட்டு தீவனமாக பயன்படுத்திக் கொண்டு பின்னர் தழை உரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக களிமண் பாங்கான நெல் தரிசு நிலங்களில் இந்த பயிர் நன்றாக வளர்ந்து அதிக பசுந்தால் கொடுக்கக்கூடியது. இதனை நெல் அறுவடைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு பயிரின் இடையில் ஒரு தொடர் பயிராகவும் விதைக்கலாம். ஒரு ஹெக்டருக்கு 10 முதல் 15 கிலோ விதை தேவைப்படும். இது ஏக்கருக்கு 8 முதல் 10 டன் வரை தழையை கொடுக்கக்கூடியது.
1: சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 43 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 76 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். பிற்பகல் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மெல்லிய தென்றல் காற்றாக கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 51% முதல் 84% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ்.
1: அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

ஆடவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 42 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 24 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 68 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 18 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறி

பொருட்களின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 60 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டாம் லாம் நேற்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் பயன்பெறும் இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் உள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார். வர்த்தகம், சுகாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுலா போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகள் விரிவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சியில் வியட்நாமின் பங்களிப்பு குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் பாதுகாப்புத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக வியட்நாமுடன் இணைந்து செயல்பட இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளும் வரலாற்று, நாகரீகம் மற்றும் கலாச்சார உறவுகளில் வலுவான நட்புறவை கொண்டுள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஹரியானாவின் சந்தி மந்திரில் உள்ள கமாண்ட் மருத்துவமனையில் நடைபெற்ற உறுப்பு தானம் குறித்து அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய ராணுவ வீரர் ஒருவரின் 41 வயதான மனைவி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது குடும்பத்தினரின் சம்மதத்துடன் அவரது உறுப்புகள் 4 பேருக்கு பொருத்தப்பட்டதாக அது தெரிவித்துள்ளது. இது கருணை மற்றும் தேச ஒற்றுமையின் உதாரணமாக திகழ்வதாக அது கூறியுள்ளது. நாட்டில் உறுப்பு தான கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து உறுதிபூண்டுள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான ஆண்டு மருத்துவ பரிசோதனை இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைக்கிறார். ரசாயனங்கள், நச்சுப் பொருட்கள், கனரக இயந்திரங்களை கையாளுதல் உள்ளிட்ட ஆபத்தான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வயது உச்சவரமின்றி மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட உள்ளதாக தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை டபிள்யூ

0: www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29 தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நேற்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதனைத் தொடர்ந்து 118 உறுப்பினர்களின் ஆதரவோடு பெரும்பான்மையை பெறுவதற்கான முயற்சிகளில் அக்கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஆனால் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே.பி. முனுசாமி தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்று கூறினார். ஆதரவு கோரி தங்கள் கட்சிக்கு தாவேக்கா கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அதுகுறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்கள் முடிவை அறிவிக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் இன்று தெரிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதற்கிடையே திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. இதற்கிடையே மாநிலத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சில மாவட்டங்களில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை வெப்பம் அதிகரித்திருந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் சுட்டெரித்த வெயில் மீண்டும் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தொடர்ந்து மக்கள் அவதியடைந்து வந்தனர். இந்த சூழலில் திடீரென தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், இடையால், குத்துக்கல் வலசை, இலத்தூர், தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம், சிந்தாமணி, மேலகரம், வல்லம், இளஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோச நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் காலையில் சுட்டெரித்த வெயில் மாலை நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு மேல் வெப்பம் பதிவான நிலையில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இம்மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடனான பங்களாதேஷின் வர்த்தக ஒப்பந்தம் ஒருதலைபட்சமானது என்று பங்களாதேஷ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேற்கு வங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26 தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கல்குவாரியில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் நிறைவை ஒட்டி அங்குள்ள இஷ்ட சித்தி திருக்குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ

பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் தைவானின் சங் ஹவ் குவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் இரண்டாவது சுற்றில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரை இப்போட்டி தியாக்ராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35 மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேரம் காலை 6:55. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் காப்பது சுகம். இந்த உலகிற்கு மிகவும் ஆதாரமாக அமைவது நீர்தான். இத்தகைய நீர் நமது பூமிக்கு பல வழிகளில் கிடைத்தாலும் பெரும் பங்கு வகிப்பது மழைநீர்தான். இயற்கையின் கொடையாக கிடைக்கும் மழைநீரை நாம் அனைவரும் சேமிப்பதன் மூலம் தண்ணீர் பஞ்சத்திலிருந்து நிச்சயமாக விடுபட முடியும். நீரின்றி அமையாத உலகு என்ற திருவள்ளுவர் வாக்கிற்கிணங்க இந்த உலகின் அனைத்து உயிரினங்களுக்கும் ஆதாரமாய் விளங்குவது நீர்தான். தாவரங்கள் தனது உணவை உற்பத்தி செய்வதற்கும் விலங்குகளும் பறவைகளும் தாகம் தணிப்பதற்கும் நீரின்றி அமையாததை விளங்குகின்றது. இத்தகைய நீர் பூமிக்கு பல வழிகளில் கிடைத்தாலும் மழை மூலம் கிடைக்கப்பெறுகின்ற நீரே மனிதர்களின் பெரும்பாலான தேவைகளை பூர்த்தி செய்கின்றது. ஆகவே இத்தகைய மழை நீரை நாம் அனைவருமே சேமித்து சிக்கனமாக நமது தேவைக்கு பயன்படுத்த வேண்டியது நாம் ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாகும். வானிலிருந்து பொழியும் மழையை சேகரித்து நீண்ட காலத்திற்கு பயன்படுத்துவதற்கு பல முறைகள் இருக்கின்றன. பண்டைய காலத்தில் நமது முன்னோர்கள் மழைநீரை சேகரிப்பதற்காக பெரிய அளவிலான அணைக்கட்டுகளையும் குளங்களையும் அமைத்தார்கள். அத்துடன் மலைச்சரிவுகளில் விழும் நீரை வயலிற்கு அனுப்புவதற்காக படிக்கட்டு முறையிலான கால்வாய்களையும் உருளை வடிவில் நிலத்தடி நீரை சேமிக்கும் அமைப்புகளையும் அமைத்திருந்தார்கள். தற்காலத்தில் நீரை சேகரிப்பதற்கு பல்வேறு நவீன முறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. நகர்ப்புறங்களில் முட்டை மாடிகளில் மழைநீர் தொட்டிகள் அமைத்தும் கட்டிடக் கூரைகளிலிருந்து விழும் மழைநீரை நிலத்தடியில் தொட்டிகள் அமைத்தும் சேகரிக்கும் முறைகள் காணப்படுகின்றன. கிராமப்புறங்களில் கிணறுகள் மூலமும் தூர்வாரப்பட்ட குளங்கள் மூலமும் மழைநீர் சேகரிக்கப்படுகின்றது. அத்துடன் சில நாடுகள் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆழ்துளை கிணறுகளை அமைத்தும் மழைநீரை பெரிய அளவில் சேமிக்கின்றன. இந்த உலகில் ஒவ்வொரு வருடமும் பெய்கின்ற மழையில் கிட்டத்தட்ட 40% மழைநீரானது வீணாக கடலை சென்றடைகின்றது. இந்த மழைநீரை சேமித்து வைத்தாலே உலகில் உள்ள தண்ணீர் பஞ்சம் ஒழிந்துவிடும். மழையினால் கிடைக்கும் மிகுதி நீரானது நிலத்தினால் உறிஞ்சப்படுகிறது. ஆனால்

அப்பொழுதுதான் நாகரிக இடமாக மாறிவிட்டதே. திறந்த வெளிகள் அனைத்தும் சிமெண்ட் தளங்கள் அமைத்து மூடப்பட்டுவிட்டது. இதன் காரணமாக நிலத்தினால் மழை நீரை உறிஞ்ச முடிவதில்லை. இதன் காரணமாகத்தான் நிலத்தடி நீரளவு குறைந்து வருகின்றது. அதற்கு மாற்று வழியாக கட்டடத்தை சுற்றி உறிஞ்சு குழிகளை அமைப்பது அவசியமாகின்றது. மழையை இந்த உலகிற்கு வாரி வழங்குவதில் உயர் பங்கு வகிப்பது காடுகள்தான். எனவே காடுகளை அழித்தால் மழை கிடைப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்றாகிவிடும். ஆதலால் காடுகளை பாதுகாப்பதும் மரங்களை மேலும் உருவாக்குவதும் நம் அனைவரது அவசியமாகும். அனைத்து நாடுகளும் மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருவதையும் மழைநீர் சேகரிப்பில் ஈடுபடுவோரை ஊக்குவிப்பதையும் காணலாம். மழைநீர் சேகரிப்பு என்பது ஒரு பணி மட்டுமில்லை, மாறாக எதிர்கால நீர்வளத்தை பாதுகாப்பதற்கான ஒரு அரிய முதலீடாகும். கடுமையான நீர் பற்றாக்குறையை இவ்வுலகம் எதிர்நோக்கி வரும் காலகட்டங்களில் இலவசமாக கொடையாக கிடைக்கும் மழைநீரை சேமித்து பெருகி வரும் நீர் பற்றாக்குறையை தடுத்திடுவோம். மரம் நடுவோம், மழை பெறுவோம். நீர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்பது சுகம்.

நெல்லை மக்கள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், கிடைச்ச இந்த லைஃபை நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில் 7:01 ஆகிட்டு 8 வரைக்கும் கேட்க போகிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சி. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல்

நீங்களே கேட்டுட்ருக்கீங்க நல்லை பொன்மலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:06 ஆகிட்டு இருக்கு. நம்ம வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் நம்பர் 1

0: நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:14 ஆகிட்டு இருக்குது. நேரில் இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் நிதியமைச்சர் திரு கோ வான் டுவான் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின் போது இந்தியா வியட்நாம் இடையேயான 10 ஆண்டுகால கூட்டாண்மைக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாகவும் மேம்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். புவி அரசியல் சவால்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதாரம் குறித்து தாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, எரிசக்தி மற்றும் மருந்து உற்பத்தி துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் தரப்பு ஆர்வம் தெரிவித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். சூரினாம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் போவோவை சந்தித்து பேசினார். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் இந்தியா மற்றும் சூரினாம் நாட்டு பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, திறன் மேம்பாடு, சுகாதாரம், போக்குவரத்து, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். சூரினாமின் வளர்ச்சிக்காக கடன் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாடு, சூரினாம் ராணுவம் மற்றும் அந்நாட்டு காவல்துறைக்கு உதவவும் இந்தியா தயாராக உள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். லக்னோவில் பழ ஏற்றுமதியாளர்களுடன் உரையாடிய அவர், சில பிரச்சினைகளுக்கு உடனடி நடவடிக்கை மூலமாகவும் மற்ற விவரங்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக தீர்வு காணப்படும் என்று கூறினார். நாட்டின் பழங்கள் உற்பத்தி, அதன் தர மேம்பாடு, பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது.

இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29 தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதான

அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நண்பகல் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். பிஜேபி சார்பில் 15 பேரும், ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் 14 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அத்துடன் லோக் ஜன்சக்தி கட்சியின் 2 உறுப்பினர்களும், ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் சார்பில் தலா 1 உறுப்பினரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து ஆட்சியமைக்கும் முயற்சியில் அக்கட்சி ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக திருவனந்தபுரத்தில் இன்று காலை காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அமைச்சரவை தொடர்பாக கூட்டணி கட்சியினருடனும் பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். மத்தியம் கிராம் என்ற இடத்தில் நேற்றிரவு அவர் காரில் சென்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவரது ஓட்டுநர் புத்ததேவ் பெரா காயத்துடன் சிகிச்சைக்காக கொல்கத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் மக்களின் பத்ம என்ற நிகழ்ச்சியில் இன்று புகழ்பெற்ற எழுத்தாளர் சிவசங்கரி பங்கேற்று உரையாடுகிறார். இந்நிகழ்ச்சி இன்று காலை மணி 9:10 ஆகாஷ்வாணி கோல்டு அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் யூடியூப் அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத கட்டமைப்புகள் மீது இந்திய ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் ஆதரவுடன் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்தியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் வியட்நாம் அதிபர் திரு ட்ரோலாம் இன்று மும்பை செல்கிறார். அங்குள்ள தேசிய பங்குச் சந்தையை அவர் பார்வையிடுகிறார். பின்னர் மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸை சந்தித்து அவர் உரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து இந்தியா வியட்நாம் வர்த்தக கூட்டத்தில் கலந்து கொண்டு வியட்நாம் அதிபர் உரையாற்றவுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான 14 அம்ச முன்மொழிவுகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக ஈரான் கூறியுள்ளது. அதேவேளையில் ஈரானுடனான பேச்சுகள் தோல்வியடையும் பட்சத்தில் ராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் இஸ்ரேலி பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு ஆலோசித்ததாக இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, கர்நாடகாவின் தென்பகுதியின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் மற்றும் அந்தமான் நிக்கோபாரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதேபோல் நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா, தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும், ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் 2வது சுற்றில் வெற்றி பெற்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக், அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் தைவானின் ஷங் ஹவ் ஹுவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும், இஷாந்த் கிஷன் 55 ரன்

ஆட்டம் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. July 27 முதல் August 2 வரை இப்போட்டி தியாகராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35 மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR News சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நிலை பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:25 ஆகிட்டு இருக்கு. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல்

0: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் நம்பர்

நேர்களை நேரம் காலையில் 7:40 ஆகிட்டு நேர்கள் கேட்டுருக்கீங்க நிலைப்பான்பலை 102.6 வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல்

0: கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிடே.
1: சைட்வாலின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

நேர்ல நேரம் காலையில் 7:48 ஆகிட்டு இருக்கு. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க நிலைவான்மலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற அடுத்த பாடல்

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்தியாவின் நம்பர் 1

நீங்கள் கேட்டிருக்கீங்க நிலை பண்பலை 102.6 வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல்

நேர்களை வணக்கம். பர்ணி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேர்களை அடுத்ததா இன்று காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் வலம் வர கேட்கலாம். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பிடித்ததா கிடைத்ததா எது மதிப்பானது, அதை பத்தி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நேற்று இணைஞ்சிருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் 8 சேதி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து நிலை பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் புதிய அரசு அமைவதில் தமது கட்சி இடையூறாக இருக்காது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுகவுடன் திமுக பேச்சு நடத்துவதாக வெளியான தகவல் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர் காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கத்தே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் காலை 8:03 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்க போறோம் திரை அருவி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ.

2.6. இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பிடித்ததா கிடைத்ததா எது மதிப்பானது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். ஒரு பக்கம் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்காகவே நம்ம காத்துட்ருக்கோம், அதை மட்டுமே நம்ம தேடி போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய மற்ற வாய்ப்புகளை நம்ம இழந்துடலாம். மற்றொரு பக்கம் நமக்கு என்ன கிடைக்குதோ அதையே நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கனவுகளை நோக்கி நம்ம போகவே மாட்டோங்க. பிடித்தது கிடைத்தது இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை நம்ம எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கிறதுல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குது. சரி, நீங்கள் யோசிங்க, நீங்கள் பிடிச்சதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா இல்லை உங்களுக்கு கிடைச்சதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது FM Rainbow 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களின் நினைவிற்கு நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று பிற்பகல் 2:15 மணி திருநாடு நிகழ்ச்சியில் ஒடிசாவில் இருக்கக்கூடிய நந்தன் கானன் விலங்கியல் பூங்கா பற்றிய தகவல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. நேரம் காலை 9:25 ஆயிற்றுக்கு இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

கேட்டுட்டு எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காற்று. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாக்ரட்டிஸ் ஒரு தத்துவ ஞானி. இவருக்கு மரண தண்டனை விதிச்சு சிறையில் அடைச்சி வச்சிருக்கும் போது, அவர் இறக்க போறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி, சிறையில் சக கைதி ஒருத்தர் வந்து மவுத் ஆர்கனை இசைக்க ஆரம்பிச்சாராம். அதை கேட்ட சாக்ரட்டிஸுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நமக்குமே வந்து மவுத் ஆர்கன் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை, அதனால் இதை அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக கைதிக்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் எனக்கு மவுத் ஆர்கன் வாசிக்கிறதுக்கு கற்று தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொன்னார், இன்னும் 2 நாட்களில் நீங்கள் தான் சாக போகிறீங்களே, இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சாக்ரட்டிஸ் என்ன பதில் சொன்னார் சொல்கிறேன் பாடலுக்கு பிறகு.

இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. தினம் எஃப்எம் ரெயின்போ 102.6. தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து சிறையில் அடைச்சி வச்சுருந்துருக்கிறாங்க. அப்போது சக கைதி ஒருத்தர் மவுத்தார்கன் வாசிக்கிறாரு. அதை பார்த்த உடனே எனக்கும் மவுத்தார்கன் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் ரெண்டு நாளில் சக போகிறீங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு சாக்ரட்டிஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா, நான் சாகும்போது எனக்கு பிடிச்ச மவுத்தார்கன் எனக்கு வாசிக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் போதாதா அப்படின்னு சொன்னாருங்க. சாக்ரட்டிஸ்க்கு கிடைச்சது என்னவோ மரண தண்டனை தான். ஆனால் அப்போ கூட தனக்கு பிடிச்ச மவுத்தார்கனை கற்றுக்க முடிஞ்சது நினச்சி அவர் சந்தோஷப்பட்டார். நாமளும் இதே மாதிரி தாங்க, நமக்கு பிடிச்ச விஷயத்துக்காக காத்திருக்காம கிடைச்ச வாய்ப்புகளை நேர்மறை எண்ணத்தோடு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையை நம்ம சிறப்பாக மாற்றிக்கலாம். இப்போ ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிச்சுட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இல்லை, இன்று காலை 10:02 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்வி பதில்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்கான இணையதளம் பிராணா பற்றியும் தொடர்ந்து உள்ளூர் செய்திகளையும் கேட்கலாம். நண்பர்கள், 12:10 சிநேகிதே நிகழ்ச்சியில் உங்கள் காலை நேரம் நினைப்பதும் நடப்பதும் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, இணைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6. நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் சிநேகிதே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1

கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பிடித்ததா கிடைத்ததா எது மதிப்பானது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்ருக்கிறேன். பிடிச்சது கிடைச்சது அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போங்க. அதே சமயத்தில் பிடிச்சது கிடைக்கல அப்படின்னா

நம்ம வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம கிடைச்ச வாழ்க்கையை பிடிச்சதான் மாற்றிக்கணும், நம்மளை நாமளே மெருகேற்றிக்கணும். அதனால் வாழ்க்கையில் எது முக்கியமானது அப்படின்னு கேட்டால் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கிடைச்சதை நம்ம விரும்ப கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை அடையிறதுக்கு நம்மளால் முயற்சி செய்ய முடியும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுடைய தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது FM Rainbow 102.6 இன் ஆனந்த பூங்காற்று.

0: நேர்களின் நினைவிற்கு நேர்களை இன்று இரவு 9:30 இலக்கிய சார நிகழ்ச்சியில் குறிஞ்சி திணை பாடல்களின் இலக்கிய நயங்கள் கேட்க மறவாதீர்கள்.
1: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் காலை 9:55 கடந்து போயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.6 இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம் ஆனந்த பூங்காற்று. வருகின்ற பாடலோடு நிறைவு பெறுகிறது ஆனந்த பூங்காற்று. அதனைத் தொடர்ந்து 10:00 செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 12:00 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில பொது அறிவு கேள்விகளோட பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: Grr, grr, grr, grr.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். பாகிஸ்தானில் தீவிரவாத செயல்களுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினரின் துணிச்சலுக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் புதிய அரசு அமைவதில் தமது கட்சி இடையூறாக இருக்காது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அஇஅதிமுகவுடன் திமுக பேச்சு நடத்துவதாக வெளியான தகவல் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் சந்தனமரம் வெட்டி கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தெருநாய் கடித்து காயமடைந்த 7 சிறுவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சைக்கிள் போட்டியின் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வீர் ஷெகான் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் லக்னோ அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பின் அலைவரை சேர்வினோடுக்கம் பண்பின் பண்பலை கேட்டிருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறப்பான காலை வணக்கம். நேரம் காலையில 10:03 ஆகிட்டு 11 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடல்கள் கூடவே கேள்வி பதில்களும் உங்களுக்காகவே ரெடியா இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்க போகிறோம். முதல் பாடலுக்கு முன்னாடி அந்த முதல் கேள்வியும் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, கர்பா என்பது இந்தியாவின் எந்த மாநிலத்தின் பிரபலமான பாரம்பரிய நாட்டுப்புற நடனம்? கர்பா அப்படின்றது இந்தியாவோட எந்த மாநிலத்தோட பிரபலமான ஒரு பாரம்பரிய நாட்டுப்புற நடனம்? இதுதான் வந்து உங்களுக்கான முதல் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்க அர்ஜி வசந்தி பாலமுருகன். பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. FM Rainbow 102.6.

சூப்பரான பாடல் கேட்டு வந்தோம். நேரம் காலையில் 10:10. எஃப்எம் ரைட் 3.2 நேரில் கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்பதே நிகழ்ச்சி. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் அழகான பாடல்களோட கேள்வி பதில்களும் வந்து கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வகையில் முதலாக பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, கர்பா அப்படின்றது இந்தியாவோட எந்த மாநிலத்தோட பிரபலமான ஒரு பாரம்பரிய நாட்டுப்புற நடனம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதுக்கான சரியான பதில் குஜராத் தான். கர்பா அப்படிங்கிறது குஜராத்தோட ஒரு பிரபலமான பாரம்பரிய நாட்டுப்புற நடனம். நேற்று கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்பதை நிகழ்ச்சி. மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் அடுத்த அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வியும் வந்து சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, சாய்னா நேவல் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? சாய்னா நேவல் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினச்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 மனம் விரும்பதை நிகழ்ச்சியில்

நேரில் நேரம் காலையில் 10:16 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரில் கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்பதை நிகழ்ச்சி. மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் இந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், என்ன அப்படின்னா சாய்னா நேவால் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான பதில் என்னென்னா அவங்க பேட்மிண்டனோடு தொடர்புடையவர். மனம் பிரமிதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் சுப்பிரானம் பாடல் வரப்போது பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். நாகாலாந்தின் தலைநகரம் எது? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் பிரமிதை நிகழ்ச்சி.

நேரில் நேரம் காலையில் 10:23 நிமிடமாகிட்டு இருக்கு. நேரில் கேட்டுட்ருக்கீங்க நிலைப்பான்மலை 102.6 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் கேள்வி பதில்களோட அழகான பாடல்களும் கேட்டு வச்சிட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நாகாலாந்தின் தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம். இதுக்கான பதில் வந்து கோஹிமா. நாகாலாந்தோட தலைநகரம் வந்து கோஹிமா. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். ஜோக் நீர்வீழ்ச்சி இந்தியாவோட எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு? ஜோக் நீர்வீழ்ச்சி இந்தியாவோட எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சி.

நேரம் காலையில் 10:31 ஆகிட்டு இருக்குது. ரெயின்போ 102.6 நேரத்தில் கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்பதே நிகழ்ச்சி. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் அழகான பாடல்களோட கேள்வி பதில்களும் வந்து வளம் வந்துட்டுருக்குது. ஸோ அந்த வகையில் பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, ஜோக் நீர்வீழ்ச்சி இந்தியாவோட எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். கர்நாடகா மாநிலத்தில் தான் அமைஞ்சிருக்குது இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி. எஃப்எம் 102.6 அடுத்த பாடல் கேட்க போகிறோம். மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

எஃப்எம் 90.2 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதி நிகழ்ச்சி. நேரம் காலையில 10:36. சூப்பரான பாடல்கள் கேட்டு வச்சுருக்கிறோம். இந்த பாடல்களோட கேள்வி பதில்களும் வளம் வந்துட்டுருக்குது. ஸோ அந்த வகையில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சந்தோஷ் கோப்பை எந்த விளையாட்டோடு தொடர்புடையது? சந்தோஷ் கோப்பை எந்த விளையாட்டோடு தொடர்புடையது? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்

மனம் விரும்பதை நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் காலையில் 10:42. அழகான பாடல்களோட கேள்வி பதில்களும் வந்து வளம் வந்துட்டுருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து சொல்லியிருந்தோம், என்ன அப்படின்னா சந்தோஷ் கோப்பை எந்த விளையாட்டோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லிக்கிருந்தேன். ஸோ இதுக்கான பதில் வந்து கால்பந்து விளையாட்டு. கால்பந்து விளையாட்டில் தான் இந்த சந்தோஷ் கோப்பை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இடம்பெறும். மனம் பிரபதை நிகழ்ச்சியில் பாடல் கேட்டுட்ருக்கிறோம். ஸோ அடுத்த பாடல் கேட்க போகிறோம். பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 உடன்.

எஃப்எம் 103.6 நேரில் கேட்டுருந்தீங்க மனம் விரும்பதை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. வரும் பாடலை தொடர்ந்து 11 மணிக்கு செய்தி சுருக்கம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் உள்ளூர் செய்திகள் தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க நிலைப்பான்மலை 102.6 நிகழ்ச்சிகளோடு. வரும் பாடலோடு நிறைவு பெற்றது மனம் விரும்பதே நிகழ்ச்சி.

0: நேற்று இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு நமது படைகள் தயாராக உள்ளது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான அரசின் உறுதிப்பாடு

மற்றும் பாதுகாப்பு படையின் துல்லிய திறனின் அடையாளமாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பழங்குடியினர் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மாநில அரசுகள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தவிக தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இரண்டாவது நாளாக இன்று சந்தித்து பேசினார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப் சீக்மென்ட் செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 11:03 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு இருக்கலாம் உள்ளூர் தகவல்களோடு வெளிச்சம் நிகழ்ச்சி.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கேட்டுட்ருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 உள்ளூர் தகவல்களை தான் வெளிச்சம் நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் முதல் செய்தி என்ன அப்படின்னா
1: வந்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் செய்கிறதுக்காக மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கிற 181 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 156 பாடப்பிரிவுகளில் 126,959 இளங்கலை பட்டப்படிப்பு இடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.dngasa.in அப்படின்ற இணையதளத்தில் இன்னையிலிருந்து வர 29 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதே மாதிரி நம்ம நெல்லையில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகள், மனோகல்லூரின்னு சொல்லுவாங்க, சங்கரன் கோவில், சேரன் மகாதேவி, நாகம்பட்டி, புளியம்பட்டி, திசின் விலை, பணகுடி, இந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழக கல்லூரியில் கல்லூரிகள் இருக்குது. இந்த கல்லூரிகளில் இளங்கலை முதுங்கலை படிப்புகளுக்கு நீங்கள் சேரணும் அப்படின்னா 2026-27 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ நடைபெற இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்லூரியில் சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் www.msuniv.ac.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் டூ தேர்வு முடிவு வெளியான 10 நாட்களுக்குள்ளே அவங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பல்கலைக்கழக இளங்கலை தேர்வு முடிவுகள் வெளியான 10 நாட்களுக்குள்ளே அவங்க வந்து முதுகலை படிப்புக்கும் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் எடுத்து நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டியில் நீங்கள் காலேஜ் எடுத்து அங்கே நீங்கள் கோர்ஸ் எடுத்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, மறக்காமல் உங்கள் ரிசல்ட் வெளியான சில நாட்களுக்குள்ளேயே நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. இந்த தகவல்களோட இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி.

0: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்ததாக வெளிச்சம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா,
1: அடுத்து என்ன தகவல் அப்படின்னா, கோடை விடுமுறையில் வந்து இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அதனால வந்து நம்ம நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் கோடை விடுமுறை அறிவியல் பயிற்சி வந்து நடந்துட்டுருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் வந்து கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கோடை விடுமுறை அறிவியல் பயிற்சியை நடத்திட்டு வராங்க. அதன்படி இந்த ஆண்டுக்கான கோடை விடுமுறை அறிவியல் பயிற்சி வகுப்புகள் வந்து பள்ளி மாணவர்களுக்காக நடந்துட்டுருக்குது. இந்த பயிற்சி வகுப்புகள் கடந்த 5ஆம் தேதி தொடங்கியிருக்குது. இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் வந்து நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 3ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு மேற்பட்ட மாணவர்கள் இதில் பங்கேற்க தகுதியுடையவர்கள். அதே போல் இந்த வருடம் மின்சாரம் மற்றும் காந்தம் இதை பற்றின பயிற்சி வகுப்பு தான் வந்து கொடுக்க போகிறாங்க. வானியல், மின்னணுவியல், இதே மாதிரி நிறைய பாடப்பிரிவுகளில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அறிவியல் பயிற்சி இது வந்து இணைய வழியிலையும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எதனாலும் இது பண்ணிக்கிட்டு இந்த கோடை விடுமுறையை பயனுள்ள முறையில் கழிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்த தகவல் என்னென்னா, தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவங்க ஆட்சியருக்கு கீழே மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு செயல்பட்டுட்டு இருக்கு. இது கூட இணைந்த குழந்தைகள் உதவி மையத்தில் ஒரு பணியிடம் இருக்கு, வழக்கு பணியாளர் பணியிடம் இருக்கு. அது முற்றிலும் தற்காலிக தொகுப்போதிய அடிப்படையில் தான் அவங்க நியமனம் செய்வாங்களாம். இதில் விண்ணப்பதாரர்கள் 12ஆம் வகுப்பு படித்து முடிச்சிருந்துருக்கணும், வயது வரம்பு 42 உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்ப படிவத்தை தென்காசி மாவட்ட இணையதளமான tenkasi.nic.in அப்படிங்கிற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தென்காசி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு அங்கே நம்ம நேர்லேயும் போய் அந்த ஃபார்ம் டவுன்லோடு அந்த ஃபார்ம் வந்து வாங்கிக்கலாம். அந்த நிரப்பப்பட்ட அந்த ஃபார்மை 15 நாட்குள்ளே தென்காசி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நம்ம அனுப்பி வைக்கலாம். இதே தகவல்களோட இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து செஞ்சுருங்க. இது உங்களுடைய எஃப்எம் ரெயின்போ 102.6.

நேர்களின் நினைவிற்கு. நேர்களே, இன்று பிற்பகல் 1 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நிகழ்ச்சி இடம்பெறும். குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பிரசன்ன நாராயணன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: கேட்டுட்டுருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. ரயிலை பற்றி ஒரு பாட்டு கேட்ட உடனே ஏன் நம்ம ரயில் சம்மந்தப்பட்ட ஒரு தகவல்களை சொல்லக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அடுத்தது அதே மாதிரி நமக்கும் நிறைய தகவல்கள் இருக்குது, அதை பற்றி இப்போ நம்ம சொல்லிடலாம்.
1: ஆமாம், என்ன தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, தூத்துக்குடி தாம்பரத்துக்கு வந்து வாராந்திர ரயில் வந்து இருந்துச்சு. இந்த ரயில் வந்து அடுத்த மாதம் வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து தென்மத்திய மண்டல ரயில்வே சார்பில் தாம்பரத்துலேருந்து தஞ்சாவூர் மதுரை வழியாக தூத்துக்குடிக்கு வந்து சிறப்பு ரயில் வந்து இயக்கப்பட்டு இருந்துச்சு. இதற்கிடையே இந்த ரயிலை நீட்டிப்பு செஞ்சு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி தூத்துக்குடி தாம்பரம் சிறப்பு ரயில் அடுத்த மாதம் 8 தேதி வரைக்கும், தாம்பரம் தூத்துக்குடி சிறப்பு ரயில் அடுத்த மாதம் 9 தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க.
0: அடுத்ததாக என்ன அப்படின்னா, திருவனந்தபுரத்துலேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் கோடைக்கால சிறப்பு ரயில் வந்து இயக்க போகிறாங்களாம். மே 13 இயக்கப்பட இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. வர மே 13, 20, 28 ஆகிய தேதிகளில்

அதுவும் கரெக்டாக அந்த புதன்கிழமைகளில் பகல் 11 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு விரைவு ரயில் மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு வேளாங்கண்ணிக்கு, அதாவது திருவனந்தபுரத்தில் இருந்து மே 13, 20, 28 இந்த தினங்களில் பகல் 11 மணிக்கு புறப்படக்கூடிய அந்த விரைவு ரயில் மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு வேளாங்கண்ணிக்கு வந்து சேரும். அதே மாதிரி மறுமார்க்கமாக அதுக்கு மறுநாள் மே 14, 21, 28 ஆகிய தேதிகளில் வியாழக்கிழமையில் வேளாங்கண்ணியில் பிற்பகல் 12:45 புறப்படக்கூடிய அந்த ரயில் அதுக்கு அடுத்த நாள் காலையில் 5:45 திருவனந்தபுரம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரயில் வந்து நாகப்பட்டினம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, அதிராமப்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, அருப்புக்கோட்டை, விருதுநகர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன் கோயில், கடையநல்லூர், தென்காசி, செங்கோட்டை, புனலூர், கொல்லம் இந்த எல்லா ரயில் நிலையங்களும் நின்று செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருவனந்தபுரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு கோடைக்கால சிறப்பு ரயில். இந்த தகவல்களோட இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி. அடுத்ததாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 2ஆம் ஆண்டு நேரடி சேர்க்கை, மாணவர் சேர்க்கை வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நேரடியாக 2ஆம் ஆண்டு லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, சேர்றதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு பதிவு கட்டணம் 150 சொல்லியிருக்கிறாங்க. எஸ்டி எஸ்டி மாணவர்களுக்கு கட்டணம் கிடையாது. தகுதியுள்ள மாணவர்கள் www.tnpoly.in அப்படிங்கிற இணையதளம் வாயிலாக மே 25ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பத்துடன் மாணவருடைய புகைப்படம், பிளஸ் டூ மதிப்பெண் சான்றிதழ், அல்லது அவங்க ஐடிஐ முடிச்சிருந்திருக்காங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இதெல்லாம் அவங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களை அந்த இணையதளத்திலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். www.tnpoly.in இந்த இணையதளத்தில் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். பாலிடெக்னிக்கில் 2ஆம் ஆண்டு லேட்ரல் என்ட்ரி மாணவர் சேர்க்கை நடைபெறுது.
1: அடுத்ததாக வந்து பேட்டையில் 11ஆம் தேதி தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த முகாமில் வந்து பங்கேற்க பயிற்சியாளர்கள் வந்து தங்கள் பயின்ற கல்வி நிறுவனத்திலிருந்து தேர்ச்சி பெற்ற சான்றிதழ், 10, 12 இதோட வந்து மதிப்புச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் அளவு, புகைப்படம் எல்லாமே வந்து ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட இமெயில் முகவரியில் வந்து உங்களோட பங்கேற்பட உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான விவரங்கள் எல்லாமே வந்து தொலைபேசி எண்கள் கொடுத்துருக்கிறாங்க, அதில் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். 0462-234-2432 இதில் தொடர்பு கொண்டு இதை பற்றின இன்னும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே, இந்த தகவல்களோட இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருக்கேன்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 11:45 ஆயிற்றுக்கு கேட்டுட்ருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி திறமை எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் உங்கள் காலை நேரம் நினைப்பதும் நடப்பதும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பிரசன்ன நாராயணன் அவர்கள். நிகழ்ச்சிகளை கேட்க மறக்காதீங்க.

0: கேட்டுட்ருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்ததாக என்ன விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, 11 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க வானிலை ஆய்வு மையம். அதுலேயும் குறிப்பாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வியாழக்கிழமை இன்னைக்கு முதல் மே 12 வரைக்கும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா, குறிப்பாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றைக்கி இடி மின்னலுடன் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12 வரைக்குமே மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: இது கூடவே இன்னொரு ஒரு தகவலும் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, க்யூ தேர்வுக்கு தேர்வு கூட அனுமதிச்சிட்டு, அதாவது ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து அதுவும் இன்றைக்கு உள்ள ஒரு செய்தி.
0: ஓகே, நீங்களும் அந்த க்யூ தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட்டை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருப்பது இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12:10 12:50 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள் காலை நேரம் நினைப்பதும் நடப்பதும் 1 மணிக்கு குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் ஆர். பிரசன்ன நாராயணன் அவர்கள். 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் புளியங்கீரையின் பயன்கள் பற்றி கேட்டறியலாம். 1:55 திரையிசை பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒடிசாவின் நந்தன் கானன் உயிரியல் பூங்கா பற்றிய தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 3:20 குக்கு, மாலை 4:00 பொதிகை தும்பி, 5:20 வானவில், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். மாலை 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, இரவு 7:00 திரையிசை, 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி. கார்த்திகேயன், இரவு 7:25 நம்மை சுற்றி, இரவு 7:30 ஆசை அஞ்சல், இரவு 8:05 குக்கு, இரவு 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரலில் குறிஞ்சித்திணை பாடல்களின் இலக்கிய நயங்கள் பற்றி கேட்டறியலாம், இரவு 10:00 தாலாட்டம் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
3: சரி சரி,
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. காலை நேரம் எப்படி இருக்குதோ அப்படிதான் அன்றைய நாள் முழுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண்களுக்கு அந்த காலை நேரம் கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா? பெண்களுடைய காலை நேரம் பெரும்பாலும் பரபரப்பாக இருக்கும். அவங்களுக்காகவே இல்லாமல் குடும்பத்துக்காக தான் வந்து உங்களுடைய காலை நேரம் தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் நினச்சது ஒன்று, நடந்தது வேற ஒன்றா இருந்துச்சுன்னா அவங்களுடைய அந்த நாளையே அது பாதிக்கும். ஸோ பெண்களுடைய காலை நேரம் அவங்க நினச்சபடி நடக்கிறதுக்கு சில விஷயங்களை பின்பற்றினா போதும். அது என்னென்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். உங்களுடைய காலை நேரம் நினைப்பதும் நடப்பதும் தெரிந்து கொள்ளலாம் பாடலுக்கு பிறகு.

ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பெண்களுடைய காலை நேரம் நினைப்பதும் நடப்பதும் தான் இன்றைக்கி ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நம்ம காலை எழுந்தவுடன் நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் அந்த நாளையே அமைக்குது. உதாரணத்துக்கு இன்றைக்கி ரொம்ப வேலையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாள் முழுதுமே சோர்வாக தாங்க இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி அமைதியாக இருப்பேன், எல்லாத்தையும் சமாளிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நாள் லைட்டாக போயிடும். காலை எழுந்த உடனே புத்துணர்ச்சியோட நேர்மறையான சிந்தனையோடு இருந்தோன்னா அந்த நாள் நினச்சபடி அமையறதுக்கான சூழல் நமக்கு வந்து உருவாகும். அன்றைய தினம் சிறப்பாக அமையும் அப்படின்னு நம்ம ஒரு நேர்மறையாக எண்ணி அந்த நாளை நீங்கள் தொடங்குங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்களுடைய குடும்பமும் அமைதியாக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்கள் வீடும் சந்தோஷமாக இருக்கும்.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ க்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்நேகிதியே, பெண்களுடைய காலை நேரம் அவங்க நினைச்ச மாதிரி நடக்குதா அப்படிங்கறத பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறதையும் கேட்டுட்டு இருக்கிறோம். பொதுவா அந்த காலை பொழுது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அவசரமா பரபரப்பா இருக்கும். அதுல ஒவ்வொரு பெண்களுமே அவங்களுக்குன்னு ஒரு சின்ன நேரத்தை அவங்களால ஒதுக்க முடியல, எனக்கு நீங்கப்பா நேரம் ஒதுக்குறது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா காலையில சீக்கிரம் எழுந்திக்கணும், அதுக்கு நீங்க நைட்டு சீக்கிரமே தூங்கணும். அப்படி நம்ம காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சோம்னா நமக்குன்னு ஒரு சின்ன ஒரு நேரத்தை நம்மளால் ஒதுக்க முடியும். அதில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யலாம், உடற்பயிற்சி செய்யலாம், யோகா செய்யலாம். அவசரம் இல்லாமல் அமைதியாக ஒரு கப் காஃபி, டீ, இல்லைனா ஒரு காலை உணவு, லைட்டாக நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் சாப்பிட்லாம். அந்த நாளில் என்னென்ன வேலைகள் செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு திட்டமிடல் செஞ்சு அந்த நாளை பரபரப்பு இல்லாமல் நம்ம நிதானமாக தொடங்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. விளம்பரத்தை தொடர்ந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ க்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.

12:31 தான் கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்நேகிதியே. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பெண்களுடைய காலை நேரம் எப்பவுமே பரபரப்பாக இருக்கும். நம்ம நினச்சது நடக்கவே நடக்காத சில சமயங்கள், ஆனால் நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் பின்பற்றினா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டெக்னிக்கை தான் இன்னைக்கு வரிசையாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. காலையில் எழுந்தவுடன் ஒரு 10-15 நிமிஷம் தியானம் மாதிரியோ இல்லை லேசான ஒரு உடற்பயிற்சியோ நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைச்சி நாள் முழுவதுமே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஆற்றலையுமே நமக்கு தரும். காலை நேரத்தில் அந்த நாளில் நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமான பணிகளை திட்டமிட்டு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துறதுக்கு உதவும் நம்ம அந்த திட்டமிடுறது அப்படிங்கிறதுனால. இதன் மூலமாக நம்ம எந்த வேலையை முதல்ல செய்யணும், எவ்வளோ நேரம் அதுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக முடிவு செஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், அந்த காலை நேர பரபரப்பில் எந்த பொருளை எந்த இடத்துல வச்சோம் அப்படிங்கிறதே மறந்து தேடி

தேடி அழைத்து போயிருப்போம். எல்லா பொருட்களுக்கும் தனித்தனியாக அதுக்குன்னு ஒரு இடம் வச்சு அந்த இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதனால் எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மறதே வராது. உங்களுடைய காலை நேரம் நீங்கள் நினச்சபடி சுறுசுறுப்பாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றணும் அப்படின்னா முந்தைய நாள் இரவே நம்ம திட்டமிடுறது கூட ஒரு அவசியம் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு எந்த ட்ரெஸ் நம்ம போட போகிறோம், எந்த பேக் எடுத்துகிட்டு போகணும், குழந்தைகளுக்கான என்னென்ன விஷயங்கள், அவங்களோட ஸ்கூல் பேக் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம நைட்டே தயார் செஞ்சு வச்சோம் அப்படின்னா காலையில் அந்த அவசரத்தை நம்ம தவிர்க்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினரின் இந்த வீரமிகு செயலுக்கு நாடே தலைவணங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் ஒருங்கிணைப்பிற்கும் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக உள்ளதையும் ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் இதில் முக்கிய பங்கு வகித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க

வெற்றியை இந்தியா பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். தீவிரவாதத்தையும் தீவிரவாத முகாம்களையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு படையினரின் துணிச்சலையும் தியாகத்தையும் போற்றுவதாக கூறியுள்ளார். நவீன ராணுவ நடவடிக்கைகளுக்கான எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையில் விரைவில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் புனரமைக்கப்பட்ட நேரு பிளேஸ் அஞ்சல் அலுவலகத்தை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் இணைந்து திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மக்கள் உணர்வுகளை கொண்டு செல்லும் அஞ்சல் துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையில் அஞ்சலகங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருடந்தோறும் இலவச உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்கான தேசிய இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொழிலாளர்களின் நலனுக்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமின்றி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். மேற்குவங்கத்தில் அரசியல் வன்முறைகள் நடைபெறுவது ஏற்புடையது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வன்முறை கலாச்சாரத்திற்கு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் குறை கூறினார். இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச அரசு மாற்றுத்திறனாளிகளின் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். உத்தரப்பிரதேச பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 202 பேருக்கு இன்று பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாட்டிற்கும் தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பீகார் அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பட்னாவின் காந்தி மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்று வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்பட பலர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகியும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 5 பேர் தமக்கு ஆதரவு அளித்துள்ளதையும் அவர் ஆளுநரிடம் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று ஆளுநரை சந்தித்து திரு விஜய் பேசினார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாவேக்காவிற்கு தமது கட்சி ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக்க தனது பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவகாசம் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இருப்பினும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவிடம் பெரும்பான்மைக்கான இதர கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை ஆளுநர் கேட்பதற்கு அதிகாரம் உள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். கேரளத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது. 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு

நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. புதிய அரசு அமைப்பது தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக ஆளுநராகவும் பொறுப்பு வகிக்கும் கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் திரும்பியவுடன் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி புதிய அரசு அமைப்பதற்கு உரிமை கோர உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஆந்திராவில் மாவட்ட ஆட்சியர்களின் 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் இன்று தொடங்கியது. அமராவதியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் அரசின் சேவைகளை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஹமீர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள யமுனை ஆற்றில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் சிக்கியவர்களில் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் மும்பை பங்குச் சந்தையை இன்று பார்வையிட்டார். அங்கு நடைபெறும் பங்கு பரிமாற்றம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸையும் திரு டோ லாம் சந்தித்து பேசவுள்ளார். பங்களாதேஷ் உடனான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று சீனா கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கலிலுர் ரஹ்மானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ இதனை தெரிவித்தார். பங்களாதேஷின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை சீனா வழங்கும் என்றும் திரு வாங் யீ கூறினார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இப்பிரிவிற்கான அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. மகளிர் தனிநபர் பிரிவுகளில் அங்கிதா பகத், கும்கும் அனில் மோகத் மற்றும் சிம்ரன்ஜித் கவுர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆடவர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வேஷ் ஷெகான் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரியான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-10 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் வனேசா கர்மைனை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 12:50. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மறுபடியும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோட தான் நேரம். இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில பெண்களுடைய காலை நேரம் அவங்க நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை பின்பற்றணும் அப்படிங்கறத பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். பெண்களுடைய பெரும்பாலான நேரத்தை அவங்க கிச்சன்ல தான் செலவழிக்க வேண்டியிருக்குது. மறுநாள் சமையலுக்கு தேவையான அந்த காய்கறிகளை நம்ம நைட்டே வச்சு வெட்டி வச்சுக்கலாம். என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னா காலையில் யோசிக்கக்கூடிய அந்த நேரத்தை கூட தவிர்க்கலாம். காலை நேரத்தில் தான் இன்னைக்கு சமைக்கலாம், என்ன சமைக்கலாம், இது இருக்கா அது இருக்கா நம்ம பாட்டுக்கு புரட்டிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா நம்ம முந்தின நாள் நைட்டே நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். சில முன்னேற்பாடுகளையும் நம்ம வார இறுதி நாட்களையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். உதாரணமாக இப்போ தேங்காயை துருவி ஜிப்லா கவரில் போட்டு ஃப்ரீசரில் வைக்கிறது, மசாலாக்கள் பொடி பண்ணி வச்சுக்கிறது, இட்லி மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயார் பண்ணி வைக்கிறது, அவசரத்து கை கொடுக்கக்கூடிய அந்த இட்லி பொடி, பருப்பு பொடி, இந்த மாதிரியான பொடி வகைகளை ரெடி பண்ணி வைக்கிறது, இதெல்லாமே நம்ம துரித சமையலுக்கு உதவும். ஸோ இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த காலை நேரத்தில் நம்ம நினச்ச மாதிரி நம்ம நடத்தலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஸ்நேகிதியே நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். பெண்களுடைய காலை நேரம் அவங்க நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பின்பற்றணும் அப்படிங்கறத பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. காலை நேரத்தை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா நேர்மறையான எண்ணமும் சரியான திட்டமிடலும் இருந்தது அப்படின்னா 90% நம்ம நினைச்சபடி காலை நேரம் சிறப்பாக இருக்கும். காலையில் நம்ம மனசு அமைதியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சதை சாதிக்கிறதுக்கு அது உதவும். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: நேரம் ஒரு மணி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நலம் தானா.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பிரசன்ன நாராயணன் அவர்கள்.
3: கவர்மெண்ட்டில் இப்போ புதுசாக இந்த ஹெச்பிவி வேக்சின்னு ஒன்று இருக்குது, அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான வைரஸ். அது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், சர்வைக்கல் கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ். அதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட்டிலேருந்தே இலவசமாக ஸ்கூல் குழந்தைங்களை, அதாவது 9-10 வயசு தாண்டிய குழந்தைங்களுக்கு, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அந்த வேக்சின் இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூல்ஸ் மூலமாக. இது ரொம்ப முன்னாடி விலை உயர்ந்த வேக்சின்ன்றதுனால ஒரு சில பெற்றோர்கள் இதை போடுறதுக்கு யோசிச்சுட்டு விட்டுருவாங்க. இந்த வியாதியோட தாக்கம்ன்றது நம்ம குழந்தைகள் 30-40 வயசில் அந்த சர்வைக்கல் கேன்சர்ன்றது பிரச்சனை வரும்போது தான் தெரியும். ஸோ அதனால் இப்போ இது வந்து ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். என்னென்னா, குழந்தைகள் அந்த செக்ஷுவலி ஆக்டிவ் பீரியட்னு சொல்லுவோம், அந்த அடலசன்ட் பீரியட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேக்சின் போடுறதுனால பெரும்பாலான அந்த சர்வைக்கல் கேன்சருக்கு காரணம் இந்த வைரஸ் தான்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் ஒரு வேக்சின் போட்டு ஒரு

0: கேன்சர் வரது தடுக்கிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த வேக்சினோட அட்வைஸ் வந்து இப்போது ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லேயும் சரி, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு அந்த 9 வயசு தாண்டின குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வேக்சின் போட ஆரம்பிச்சு. ஏஜை பொறுத்து 2 டோஸாக வரும், ஒரு 6 மாதம் கேப்பில். பெரிய குழந்தைங்களுக்கு 1 டோஸ் கூட போதும். ஸோ இது இப்போது புதுசாக அறிமுகப்படுத்தி உள்ள வேக்சின், அதுவும் புதுசாக கவர்மெண்ட் சைடில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. லேட்டாக போடுறதும் கண்டிப்பாக பலன் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி லேட்டாக போடுறது கண்டிப்பாக பலன் இருக்கும். பட் நம்ம ஏர்லியாக, ஸ்கூலுன்றது எல்லாரும் ஒரே இடத்துல கூடுற இடம், மிஸ் அவுட் ஆகிறது, அதாவது குழந்தைகள் விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ ஒரே இடத்துல சேர்த்து வச்சு போடும்போது அதுக்குண்டான கவரேஜும் அதிகமாக இருக்கும். வேக்சினை சுற்றி உள்ள மித்ஸ், அதாவது தவறான புரிதல்கள்ன்றது நிறைய இருக்குது. முதல்ல ஒன்று சொன்ன மாதிரி வேக்சின் போட்டால் வியாதி வருது. இப்போ இந்த கோவிட் டைமில் கூட நிறைய சொன்னாங்க வேக்சின் போட்டவங்களுக்கு இது வருது அது வருது. பட் வேக்சின்னால் காப்பாற்றப்பட்ட உயிர்கள்ன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகம். நமக்கு வரது அந்த நியூஸில் வரதோ இதில் வரதோ 1-2 சைடு எஃபெக்ட், வேக்சின் போட்டு இப்படி ஆச்சு, சைடு எஃபெக்ட் தான் ரொம்ப ஹைலைட் பண்ணுறோமே தவிர வேக்சின்னால் பலன் பெற்று காப்பாற்றப்பட்ட உயிர்கள்ன்றது ரொம்ப அதிகம். ஸோ அந்த வேக்சின் பற்றி தவறான புரிதல்கள் நிறைய இருக்குது. இன்னொன்று, வேக்சின் போடுறதுக்கு லேசாக சளி இருக்குது, லேசாக தும்முறான், லேசாக அவனுக்கு மூக்கு வடியுது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வேக்சின் போடலாமான்னா கண்டிப்பாக போடலாம். அதே மாதிரி வேக்சின் போடுறதுனால போட்டது உடனே காய்ச்சல் ரொம்ப அதிகமாக வரும். சில குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வரும்னு பயந்துட்டு வேக்சின் போடாமல் இருப்பாங்க. அந்த காய்ச்சல்ன்றது நம்ம உடம்பு அந்த வேக்சினை ஏற்றுக்குது, அந்த உடம்புன்றது வேக்சினுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு பயந்து வேக்சின் போடாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வேக்சின் பற்றிய பயம்ன்றது வேண்டாம். அதே மாதிரி வேக்சின்றது ஒரு கண்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க புதுசானா, அது ஏகப்பட்ட ட்ரையல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 1, 2, 3 மூணு ஸ்டேஜில் ட்ரையல் பண்ணுவாங்க. அது வேக்சின்னால் எதுவும் பாதிப்பு வருதா, எந்த வயசுலேயோ இல்லை சின்ன குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ போடுறதுனால என்ன சைடு எஃபெக்ட் வருது, இதெல்லாம் முழுசாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நடைமுறைக்கு வரதுக்கு முன்னாடி இத்தனை ட்ரையல் நடக்குது. இதெல்லாம் நடந்து கண்டிப்பாக எந்த பாதிப்பும் இல்லை, இதனால் பெரிய சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லைன்றதை உறுதிப்படுத்திட்டு தான் நம்ம மக்களோட ஆக்சஸ்க்கே அந்த வேக்சின் வரும். பலன் இருக்கான்றதை விட இதனால் சைடு எஃபெக்ட்டுக்கு தான் நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ அந்த பயம் இருக்கக்கூடாது.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பிரசன்ன நாராயணன் அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளி வழங்கும் நலம் தானா. இன்னைக்கு நலம் தான நிகழ்ச்சியில புளியங்கீரையின் பயன்கள் பத்தி தான் கேட்க இருக்கிறோம். அதுமாதிரி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்மளுடைய உணவு முறையில் ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா புளி அப்படின்னு சொல்லலாம். புளிய மரத்திலிருந்து நமக்கு புளியம்பழம் மட்டும்தான் கிடைக்குது, அதுதான் நம்மளுடைய அதுக்கு கிடைக்கக்கூடிய பழம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் புளி இலையுமே ஒரு சிறந்த மருந்து பொருளாக பயன்படுது. இந்த புளி இலையை தான் புளியங்கீரைன்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதத்தில் மருந்தாக பயன்படுத்தப்படுற இந்த புளியங்கீரை பாரம்பரியமாக சமையல்லையுமே பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த புளியங்கீரையில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம்.

6:21 நலம் தான நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 புளியங்கீரையினுடைய பயன்கள் பற்றி சொல்ல போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. புளியங்கீரை ரத்த சோகையை நீக்கிறதுக்கு பெரிதும் உதவுது அப்படின்னு சொல்றாங்க. கண் நோய்களை குணப்படுத்தவும் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இது பயன்படுதான். உடல் வெப்பத்தை குறைச்சு குளிர்ச்சியுட்டு தான் சிறுநீரகத்துடைய செயல்பாட்டையும் மேம்படுத்த

புளியங்கிரியின் பயன்கள் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறோம் நலம் தானா நிகழ்ச்சியில். இந்த புளியங்கிரி ஒரு சிறந்த வலி நிவாரணியாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு உடலில் கை காலில் எங்கேயாவது வலி வீக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த புளி இலைகளை கொஞ்சமாக வதக்கி சூடாக்கி ஒரு துணியில் கட்டி வச்சு ஒத்தடம் எங்கெங்கெல்லாம் வலி வீக்கிறோம் அந்த இடத்துலலாம் நம்ம ஒத்தடம் கொடுத்தோன்னா வலியும் வீக்கமும் குறையுமா. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6ல தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா புளியங்கீரையின் பயன்கள் தான் இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். 2 கப் நீர்ல 1 கைப்பிடி அளவு புளிய இலையை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த நீரை வடிகட்டி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள்லாம் அழிஞ்சு நல்லா அவங்களுக்கு வந்து பசி எடுத்து அவங்க சாப்பிடுவாங்களாம். இந்த புளி இலை தேநீரை நம்மளுமே குடிக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

பயன்கள் தான் கேட்டுட்ருக்கிறீங்க நலம்தானா நிகழ்ச்சியில். இந்த புளியங்கீரையை நம்ம கூட்டாவோ பொரியலாவோ இல்லை சூப்பாவோ செஞ்சு சாப்பிட்லாம். இது ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம புளி இலையை வந்து முதல்ல கொழுந்தாக இருக்கக்கூடிய இலைகளை பறித்து அதோட பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம கூட்டு போல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் வலிமை பெறும். ஒரு கைப்பிடி அளவு புளி இலையை இளம் கொழுந்தாக எடுத்துகிட்டு அதோட அதே அளவு புளியும் பொரியும் சேர்த்து உப்பு மிளகாய் வத்தெல்லாம் சேர்த்து அரைச்சி துவையல் மாதிரி செஞ்சு அதை நம்ம சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா பித்தமும் பித்தத்தால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல் வாந்தி குமட்டல் இது எல்லாமே சரியாகுமா? இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்குது, பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

மரம் தானா நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம புளிய மரங்கள் பார்த்தீங்கன்னா சாலையோரம் நட்டிருப்பாங்க. கோடை காலத்தில் வழிப்போக்கர்களும் பயணிகளும் வெயிலோட தாக்கத்தை குறைச்சி குளுமையான நிழலை தருது இந்த புளிய மரங்கள். கடும் வெயிலையும்

அடியில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு குளுமையான சூழல் தான் நிலவும். நமக்கு இளைப்பாறதுக்கு ஒரு ஏற்ற இடம் கூட சொல்லலாம் இந்த புளிய மரங்களை. கோடையில் நம்ம நீண்ட தூரம் பயணிக்கும் பொழுது இதனுடைய இலை பிஞ்சுகளை நம்ம மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த நீர் தாகத்தையும் பயண களிப்பையும் வந்து முற்காலத்தில் போக்கிக்கிட்டாங்களாம் அதை சாப்பிட்டுட்டு. ஸோ அந்த புளிய இலை அதனுடைய அந்த பிஞ்சுகளை நம்ம கடித்து சுவைக்கும் போது அதிக அளவு உமிழ்நீர் பெறுகிறதுனால தான் அந்த தாகம் தணிஞ்சு நமக்கு அந்த களைப்பையும் போகுது. ஸோ இந்த புளியங்குரியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது, அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் நம்ம நலந்தான நிகழ்ச்சியில் கேட்டோம். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமையும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தாவிக்கா தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லிக்கரை இன்று சந்தித்து பேசினார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவிக்காவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் எடுத்துரைத்தார். திருச்சி, கரூர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சித் தலைவர் திரு விஜய் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கரை மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். ஆளுநரை திரு விஜய் இரண்டாவது முறையாக சந்தித்துள்ளார். ஆளுநர் அழைப்பு விடுத்ததற்கு ஏற்ப இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக தெரிகிறது. திரு அர்லிக்கர் கேரள மாநிலத்தின் ஆளுநராகவும் செயல்படுவதால் இன்று அவர் கேரளம் செல்வதற்கு முன்பாக திரு விஜயை சந்தித்து அரசு அமைப்பது தொடர்பான சில விளக்கங்களை கோரியுள்ளதாக தெரிகிறது. முன்னதாக நேற்று ஆளுநரை சந்தித்த திரு விஜய் அவரிடம் தாவிக்கா சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பட்டியலையும் காங்கிரசின் ஆதரவு கடிதங்களையும் வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலையான அரசு அமையும் வகையில் பெரும்பான்மை பலம் இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க தாவிக்காவிற்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்று மக்கள் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்மட்ட கூட்டத்திற்கு பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை ஆளுநர் வழங்க வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் மற்றும் இடதுசாரி கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்கள் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இதனிடையே திரு விஜய் ஆளுநரை சந்தித்த பின்னர் தாவிக்கா நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை

கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க திமுக எவ்வித குறுக்கீடும் செய்யாது என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் மாநிலத்தில் புதிய ஆட்சி அமைய மக்கள் அளித்த தீர்ப்பை திமுக மதிப்பதாக கூறினார். மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெறுவதையோ அல்லது அரசியல் சாசன நெருக்கடி ஏற்படுவதையோ தமது கட்சி விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுகவுடன் இணைந்து திமுக புதிய ஆட்சி அமைக்கவுள்ளதாக வெளியாகும் வதந்திகளையும் திரு ஸ்டாலின் மறுத்துள்ளார். இதனிடையே திமுக சட்டப்பேரவை குழு தலைவரை தேர்வு செய்வதற்கான உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது. அஇஅதிமுக சார்பில் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தெரிவித்துள்ளது. ஊடகங்கள் அஇஅதிமுக தொடர்பாக ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதாகவும் இப்பிரிவு குறை கூறியுள்ளது. புதுச்சேரியில் புதிய அரசு அமையும் வகையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை சந்தித்து அவர் வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றியுள்ள நிலையில் இந்த கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கவுள்ளது. திமுக 5 இடங்கள், தாவிக்கா 2, காங்கிரஸ் நேயம் மக்கள் கழகம் தலா 1 இடத்தையும் கைப்பற்றியுள்ளது. கேரள மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளில் 102 இடங்களை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கவுள்ள நிலையில் அக்கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவர் இக்கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார். நாட்டை பாதுகாப்பதில் முப்படைகளின் வீரத்தையும் துணிச்சலையும் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் உலகிற்கு பறைசாற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் ஓராண்டு நிறைவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தற்சார்பு இந்தியா மற்றும் பாதுகாப்புத்துறையின் வலிமையை இந்த துல்லிய தாக்குதல் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வெளியிட்ட செய்தியில் நாட்டின் ஆயுதப்படைகளின் ஈடு இணையற்ற துணிச்சலையும் மன உறுதியையும் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளனர். இத்தினத்தையொட்டி ஜெய்ப்பூரில் முப்படைகளின் தலைவர் திரு அனில் சௌகான் தலைமையில் பாதுகாப்பு படை தளபதிகள் மாநாடு நடைபெறுகிறது. காதி கிராம தொழில் ஆணையத்தின் மூலமான பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கு திட்ட செயலாக்கம் தொழில் முனைவோர்களையும் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 15வது நிதி ஆணையத்தின் கீழ் சிறு தொழில் நிறுவனங்கள் துரித வளர்ச்சியுடன் வலுவடைந்திருப்பதாகவும் கூறியுள்ளது. 13,554 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டை முழுமையாக பயன்படுத்தி இலக்கையும் மிஞ்சி 4,03,000 மேற்பட்ட சிறு தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் 36,00,000 அதிகமானோர் வேலைவாய்ப்பு பெற்று வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அடித்தட்டு பொருளாதாரம் வளர்ச்சியடைந்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்தது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாடு மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கனிகள் வள மாநாட்டில் இன்று துவக்க உரையாற்றிய அவர், தோட்டக்கலைத்துறையின் அனைத்து அம்சங்களுக்கும் உயர் முன்னுரிமை வழங்கி ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் சிறப்பு பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றார். இந்தியா தற்போது சராசரியாக 1,129,00,000 மெட்ரிக் டன் கனிகளை உற்பத்தி செய்வதாக கூறினார். ஆனால் ஏற்றுமதி அளவோ வெறும் 14,00,000 மெட்ரிக் டன் மட்டுமே என்று சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகள் காரணமாக பல்வேறு நாடுகளின் சந்தைகள் இந்திய கனிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாட்டில் வேலைவாய்ப்புகளுக்கான தொடர் முயற்சிகளின் காரணமாக வேலைவாய்ப்பின்மை விகிதம் 3.2% குறைந்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான வருடாந்திர இலவச மருத்துவ பரிசோதனை திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், புதிய தொழிலாளர் சட்டங்களின் கீழ் இந்நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொழிற்சார்ந்த சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தி உழைக்கும் வர்க்கத்தினருக்கு விரிவான நல ஆரோக்கியத்தை இந்த திட்டம் உறுதி செய்வதாக குறிப்பிட்டார். உழைக்கும் வர்க்கத்தினர் மற்றும் இளைய சக்தியின் ஆற்றல் கடந்த 12 ஆண்டுகளாக கணிசமாக அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டு இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளத்தில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்ட இசைப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இன்று முதல் நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் அவர்தம் வாரிசுதாரர்கள் வரும் கல்வியாண்டில் இடஒதுக்கீட்டின் கீழ் மேற்படிப்பில் சேர நேரில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் மீன் குளத்துடன் கூடிய புதிய செயற்கை அருவி

0: உருவாக்கப்பட்டுள்ளதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கொடைக்கானலில் கண்களுக்கு விருந்து படைக்க தயாராகி வருகிறது 63வது மலர் கண்காட்சி. பிரெயின் பூங்காவில் 3 கட்டங்களாக நடவு செய்யப்பட்ட மலர்கள் தற்போது பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றது. தோட்டக்கலைத்துறை சார்பில் பூங்காவின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள சிறிய அளவிலான செயற்கை அருவியுடன் கூடிய மீன் குளம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த நீர்வீழ்ச்சியின் பின்னணியில் சுற்றுலா பயணிகளும் குழந்தைகளும் ஆர்வத்துடன் புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சற்று முன் வந்த செய்தி, தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இதேபோல் அஸ்ஸாம், கேரளம், மேற்குவங்கம், புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களிலும் தேர்தல் விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் களக்காடு வனச்சரகத்திற்கு உட்பட்ட தலையணை சூழல் சுற்றுலா பகுதியில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சி மற்றும் போதிய மழையின்மை காரணமாக நீர்வரத்து மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து களக்காடு துணை இயக்குநர் மற்றும் வன உயிரின காப்பாளர் அவர்களின் உத்தரவின்படி பாதுகாப்பு மற்றும் சூழலியல் நலன் கருதி இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கும் அப்பகுதியை பார்வையிடுவதற்கும் முழுமையாக தடை விதிக்கப்படுகிறது. எனவே வெளியூர் மற்றும் உள்ளூர் சுற்றுலாப் பயணிகள் வனத்துறையின் இந்த அறிவிப்புக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: காஞ்சிபுரம் அருள்மிகு அஷ்டபூஜ பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ விழா விமரிசையாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி தினமும் காலை மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் சாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் 7ஆம் நாளான இன்று காலை அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அஷ்டபுஜ பெருமாள் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில்
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ரித்விக் வெள்ளிப்பள்ளி அர்ஜுன் கதே இணை இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தாபேகா தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லிக்கரை இன்று சந்தித்து பேசினார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாபேகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாட்டின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் எடுத்துரைத்தார். திருச்சி, கரூர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

நேயர்களே, இன்று பிற்பகல் 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதற்கு கால் பண்ணுங்க 0462-256-1132 மற்றும் 0462-256-1133.

இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். நேர்லே நேரம் பிற்பகல் 2:16 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம கேட்க இருக்கிறோம் இந்தியாவின் பெருமைகளை பட்டியலிடும் மணித்திருநாடு. வனவிலங்குகள், பறவைகள், ஊர்வனங்கள் இதையெல்லாம் பாதுகாப்பாக பராமரித்து அதுலேயும் குறிப்பாக அழியும் நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகள் இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த விலங்குகளை எல்லாம் பொதுமக்கள் பார்வைக்கும் வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் விலங்கியல் பூங்கா, நம்ம ஜூ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம இந்தியாவில் நூற்றுக்கணக்கான விலங்கியல் பூங்காக்கள், உயிரியல் பூங்காக்கள்லாம் இருக்குது. அதில் இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நந்தன்கானன் உயிரியல் பூங்கா பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ மனிதர் நாடு நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

கார்த்திக் சாதனா சர்க்கம் குரலில் யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல் கேட்டோம் மனதை திருடிவிட்டாய் திரைப்படத்திலிருந்து. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திருநாடு. ஒரிசாவின் தலைநகரான புவனேஸ்வரில் தான் இருக்குது இந்த நந்தன் கானன் உயிரியல் பூங்கா. இந்த பூங்கா காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கு, அது முற்றிலும் இயற்கையான சூழலில் இதை வந்து அமைச்சிருக்காங்களாம். ஒரு பக்கம்

கார்த்திக் சாதனா சர்க்கம், குரலில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் பாடல் கேட்டோம் மனதை திருடிவிட்டாய் திரைப்படத்திலிருந்து. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திருநாடு. ஒரிசாவின் தலைநகரான புவனேஸ்வரில் தான் இருக்குது இந்த நந்தன்கானன் உயிரியல் பூங்கா. இந்த பூங்கா காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கு, அது முற்றிலும் இயற்கையான சூழலில் இதை வந்து அமைச்சிருக்காங்களாம். ஒரு பக்கம் விலங்கியல் பூங்கா இருக்குது, இன்னொரு பக்கம் தாவரவியல் பூங்கா இருக்குது. மொத்தம் 400 ஹெக்டேர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் பசுமை நிறைந்த ஒரு சூழலில் அவங்க வந்து வளர்த்துட்ருக்குறாங்க. இந்த நந்தன்கானன் விலங்கியல் பூங்கா அமைக்கிறதுக்குன்னே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று நடந்தது. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பாடலுக்கு பிறகு. பாடல் வந்துட்டே இருக்குது எங்கள் அண்ணா திரைப்படத்திலேருந்து, தேவா இசையில், ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரலில் பாடல் இதோ.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேயர்களின் நினைவிற்கு நேயர்களே, இன்று பிற்பகல் 3:02 இடம்பெறும் குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் தொலைபேசி வழியாக கேட்டு பெறலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 அல்லது 0462-256-1133. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம் குக்கு நிகழ்ச்சியில். நேரம் பிற்பகல் 2:30 ஆயிற்றுக்கு இணைந்திருக்கிறோம் மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒடிசாவில் இருக்கக்கூடிய நந்தன்கானன் உயிரியல் பூங்கா பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். இந்த உயிரியல் பூங்கா அமைக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். 1960 டெல்லியில் உலக வேளாண் கண்காட்சி நடைபெற்றது. அப்போது ஒடிசா சார்பில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரிய காட்டு விலங்குகள், அரிய ஆர்கிட் மலர்கள், இதெல்லாம் நம்ம ஏன் காட்சிப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே நம்ம வந்து ஒரு மினி ஜூ வந்து வச்சிருவோம், அங்கே கொண்டு போய் நம்ம அந்த விலங்குகளை எல்லாம் காட்சிப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் பெரிய பெரிய காட்டு விலங்குகளை தேடி பிடிச்சிட்டு வர்றது கஷ்டம், அதை டெல்லி வரைக்கும் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப செலவு வேறு ஆகும் அப்படின்னு யோசிச்சதுனால சரி நம்ம ஓரளவுக்கு அளவில் சிறுசாக இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் நம்ம அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கொஞ்சம் விலங்குகள்லாம் அவங்க சேகரிக்க ஆரம்பித்தாங்க. புள்ளி மான், வெளி மான், அப்புறம் சருகு மான், காட்டுப்பூனை, துடுப்பு வால் கரிச்சான் குருவி, இருவாச்சி பறவை, பறக்கும் அணில், மலைமைனா, மயில், முள்ளம்பன்றி, காட்டுப்பன்றி, மலைப்பாம்பு, இந்த விலங்குகள்லாம் அங்கே இங்கன்னு தேடி பிடிச்சி சேகரித்து டெல்லிக்கு அனுப்பி வச்சாங்க. உலக வேளாண் கண்காட்சியில் ஒடிசா அரங்கு சார்பில் இந்த விலங்குகள் எல்லாம் காட்சிப்படுத்தினாங்க. அப்புறம் இந்த விலங்குகளுக்கெல்லாம் என்னாச்சு சொல்கிறேன் பாடலுக்கு பிறகு. பாடல் வந்துகிட்டே இருக்குது. வித்யாசாகர் இசையில், விஜய் பிரகாஷ் சாதனா சர்க்கம் பாடியிருக்கிறாங்க. பாடல் கேட்டு ரசிங்க.

அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திருநாடு. 1960 டெல்லியில் நடந்த உலக வேளாண் கண்காட்சிக்கு ஒடிசா சார்பில் சில வன விலங்குகள் எல்லாம் அனுப்பி வச்சாங்க. சரி, கண்காட்சி முடிஞ்ச பிறகு அந்த வன விலங்குகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மறுபடியும் அவங்க புவனேஸ்வரிக்கே அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ வந்த வன விலங்குகள் எல்லாம் திரும்ப எப்படி பராமரிக்கிறது, அதுக்கு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சவாலாக இருந்துச்சு வனத்துறைக்கு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, புவனேஸ்வருக்கு பக்கத்தில் கந்தகிரியில் இருக்கக்கூடிய காடுகளில் ஓலைக்கூரைகள் வச்சு ஒரு தற்காலிக கட்டிடங்கள்லாம் அமைச்சு அங்கே அந்த வனவிலங்குகள்லாம் வச்சு பாதுகாத்துட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் எல்லாமே இந்த விலங்குகளை பார்க்கறதுக்கு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போதைய ஒடிசா முதலமைச்சர் டாக்டர் HK மகாதாப் அவருமே இந்த வனவிலங்குகளை பார்க்க வந்தார். அவருக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இந்த விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காகவே ஒடிசாவில் நம்ம ஒரு விலங்கியல் பூங்கா அமைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்கிறேன் பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம், பரத்வாஜ் இசையில் KK சாதனா சர்கம் குரலில் பாடல்.

கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திருநாடு. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒடிசாவில் இருக்கக்கூடிய நந்தன்கானன் உயிரியல் பூங்கா பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக அந்த உயிரியல் பூங்கா அமைக்கிறதுக்கான நடந்த என்ன சம்பவம் அப்படிங்கிறதான் சொல்லிட்டுருக்கிறேன். ஸோ டெல்லியில் நடந்த வேளாண் கண்காட்சியில் ஒடிசா சார்பில் கொஞ்சம் வனவிலங்குகளை அனுப்பி வைக்கிறாங்க கண்காட்சிக்காக. கண்காட்சி முடிஞ்சதும் அந்த வனவிலங்குகளை திருப்பி அனுப்புகிறாங்க. அப்போ அந்த வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பூங்கா, உயிரியல் பூங்கா அமைக்கணும்னு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் கந்தகிரி உதயகிரி குகைகளுக்கு பக்கத்தில் கடிகியா அந்த இடத்துல தான் வந்து ஒரு மிருகக்காட்சி சாலை அமைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த விலங்குகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் அந்த விலங்குகள் இருக்கக்கூடிய கொட்டகைகளை சுத்தம் பண்ணுறதுக்கும் அதிக அளவு தண்ணீர் தேவைப்படும். அதனால் எதிர்காலத்தில் அந்த கடிகியா பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம வந்து இந்த பூங்கா, உயிரியல் பூங்கா அமைச்சா நல்லாயிருக்கும்னு முடிவு பண்ணாங்க. அதுபடி காஞ்சியா ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய ஜுஜுகார் வனப்பகுதியை தேர்ந்தெடுத்தாங்க. 125 ஏக்கருக்கும் அதிகமான பரந்து விரிஞ்ச பகுதியில் ஒரு பக்கம் காஞ்சியா ஏரி, ஏரியின் இருபுறமும் பசுமையான தாவரங்களோட அந்த பகுதி ஜுஜுகார் மற்றும் கிருஷ்ணா நகர் வனப்பகுதி வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதனாலே இங்கே வந்து ஒரு விலங்கியல் பூங்கா அமைக்கலான்னு முடிவு பண்ணாங்க. ஜுஜுகார் வனப்பகுதியில் ஒரு விலங்கியல் பூங்காவும் கிருஷ்ணா நகர் வனப்பகுதியில் ஒரு தாவரவியல் பூங்காவும் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, காஞ்சியா ஏரியில் வந்து படகு சவாரி செய்யலாம், அங்கே மீன் பிடித்தலுக்கான வழியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நந்தன்கானன் உயிரியல் பூங்கா அமைச்சாங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இளையராஜா இசையில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம், குரலில் பழனி பாரதி, வரிகளில் பாடல் என் மனவானில் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. ஒடிசாவின் புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய நந்தன்கானன் உயிரியல் பூங்காவை பற்றி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். 1960 இங்கே வந்து உயிரியல் பூங்கா திறந்து வச்சாங்க. சரி, இதுக்கு எதுக்கு நந்தன்கானன் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, யார் பேர் வச்சாங்க அப்படின்னா, அப்போதைய இந்திய அரசின் உணவு மற்றும் விவசாயத்துறை அமைச்சராக இருந்த திரு எஸ் கே பட்டேல் அவங்க தான் இந்த நந்தன்கானன், அதாவது இறைவனின் சொர்க்கத்தோட்டம் அப்படின்னு பொருள்படக்கூடிய அந்த நந்தன்கானன் அப்படிங்கிற பெயரிடப்பட்ட அந்த உயிரியல் பூங்கா வந்து திறந்து வச்சாங்க. இதுக்கு பக்கத்திலே ஒரு தாவரவியல் பூங்காவும் அமைச்சாங்க. புலி, சிறுத்தை, ஆசிய சிங்கம், இந்திய முதலைகள், புருவ கொம்பு மான், சிங்கவால் குரங்கு, நீலகிரி வந்தி குரங்கு, எறும்பு தின்னி, எலிமான், தேன்வளை கரடி, நிலவாழ் நீர்வாழ் பறவைகள்னு பல அறிந்து வரக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து வெற்றிகரமாக இந்த விலங்கியல் பூங்காவில் வச்சு இனப்பெருக்கமும் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நந்தன்கானன் உயிரியல் பூங்கா பற்றி ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அது என்னங்கிறத சொல்கிறேன் பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், யுக பாரதி வரிகளில், நிக்கில் மேத்யூ, சாதனா சர்கம், சௌமியா ராவ் சின்மயி பாடியிருக்கிறாங்க பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இது மணித்திருநாடு. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒடிசாவில் இருக்கக்கூடிய நந்தன் கானன் உயிரியல் பூங்கா பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். 1980 அங்கே வந்து முதன்முறையாக கரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொம்பு மூக்கு முதலையை இவங்க வந்து வளர்த்துருக்குறாங்க ஜூவில் வச்சு. அது மட்டும் இல்லை, பல வெள்ளை புலிகளை வெற்றிகரமாக இனப்பெருக்கம் செஞ்சுருக்கிறாங்க. 1980 இங்கே சாதாரண நிறமுள்ள புலிகளுக்கு வெள்ளை புலிகள் பிறந்தது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சான். அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்திய ரயில்வேயால் ஒரு விரைவு ரயிலுக்கு இந்த ஜூவோட பேரில் நந்தன்கானன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிருகக்காட்சி சாலை பெயர்லேயே ஒரு விரைவு ரயிலும் வந்து விட்டுருக்குறாங்க. இதில் இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒடிசாவில் இருக்கக்கூடிய நந்தன் கானன் உயிரியல் பூங்கா பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட மணித்திருநாடு நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது. நிறைவான பாடல் கேட்கலாம். இந்திரா திரைப்படத்திலேருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடலை தொடர்ந்து 3 மணிக்கு செய்திச்சிருக்கோம். அதை தொடர்ந்து 3:02 குக்கு நிகழ்ச்சியில் நேரிலே தொலைபேசி வழியாக உங்களுக்கு பிடித்த விருப்ப பாடலை கேட்டு பெறலாம். தொடர்ந்து தெரிஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இல்லை என்பதை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் இன்று திரு விஜயிடம் எடுத்துரைத்துள்ளதாக மக்கள் மாளிகை கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தாஷ்கண்ட் கிராண்ட் பிரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெபே சிகேமென் செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 26வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நீண்ட நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் நேரலையில் இணைகிறோம். நேர்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம் இந்த ஒரு மணி நேரமும். ஸோ நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கிறோம்னா உடனே உங்கள் ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு இக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல்களை கொடுக்கறதுக்காக காற்றலையில் தயாராக இருக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. நேயருமே வந்துட்டாங்க. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார் எங்கன்னு கேட்டிரலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கன்னு பேசுறீங்க?
2: நாங்கநெல்லில இருந்து கணேசன் பேசுறேன்.
1: கணேசன் சார், சொல்லுங்க, முதல் நேயரா வந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: டார்லிங் திரைப்படத்துல இருந்து அழகிய விழிகளில் அறுபது நேரங்கள் பாட்டு கொடுங்க.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்துல இருந்து.

0: ஓஹோ, நேய விருப்ப பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்க போற நேயர் யாருங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: விஷால்பட்டிலிருந்து ரேணுகா தேவி. நீங்க நாளை என்று விளக்கி பிறகு
0: சந்திப்பதில் எனக்கும் மகிழ்ச்சி ரேணுகா தேவி. சந்தோஷத்துல பேச வரல போலயே.
1: சந்தோஷமா இருக்கு மேடம்.
0: சூப்பர், எனக்கும் மகிழ்ச்சி. சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு அன்புள்ளப்பா படத்துல இருந்து மரகத வெள்ளிக்கு மனசோலம்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலுக்கு இருட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. குக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்க போற நீயர் யார் இங்க இருந்து கேட்டுலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.
1: பூசமணி.
0: பூசமணி சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? கண்டிப்பா கொடுத்துட்டா. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்துல இருந்து.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நெல்லி பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். குக்கு நீர் விருப்ப பாடல்கள் நேர்கள் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததான் பாடல் கேட்க போற நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தங்குடியில முருகன்.
0: முருகன் சார் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து அற்புதம் படத்துல இருந்து நீ மலரா மலரா அந்த பாட்டு கொடுத்துருக்கோம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து இருந்துருங்க.

0: 10:25 குக்கூ நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். நீண்ட நாள் கழிச்சு நேயர்களோட விருப்பத்துல பாடல் கேட்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குது. அடுத்ததா வரக்கூடிய நேயர் என்ன பாட்டு கேக்குறாங்க கேட்டுடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
1: எடுதானையிலிருந்து மாறி.
0: மாறி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அதுக்கு முன்னாடி நம்ம நிலையத்துல எல்லாரும் நலமா?
0: எல்லாரும் நலமா இருக்கோம். நீங்களும் சூப்பரா இருப்பீங்க நம்புறோம்.
1: நல்லா இருக்கும் எல்லாரும்.
0: சொல்லுங்க.
1: பொன்மன செல்வன்ல இருந்து இனிமேலும் எல்லாத்துக்கும் நல்ல நேரம்.
0: ஆஹா, பாட்டாலே எல்லாருக்கும் சொல்றீங்க.
1: ஆமா மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் நெல்லை பண்பலை 102.6.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 11:31 கேட்டுட்டு குக்கு நேர் விருப்ப பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்க. 0462256113232 மற்றும் 0462256113333 அப்படிங்கிற எங்களுக்கு. நம்ம குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்க போற நீயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: கண்டிப்பா
0: கொடுத்துடலாம். நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களோட விருப்பத்தில் சூப்பரான பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம் குக்கோ நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்க போகிற நேயர், வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க? குமரேசன் சார், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? நல்லமா இருக்கேன், சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம்? ஆமா, பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, அந்த பாட்டு தானே? கண்டிப்பா கொடுத்துடலாம், நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. குக்கு நேர் விருப்ப பாடல்கள், நேர்கள் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா யாரு அவங்க பிடிச்ச பாடலை கேட்க போறாங்க கேட்டுடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் துப்பாவுல இருந்து ஆதி பேசுறேன்.
0: ஆதி சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: மேட்டுக்குடி படத்துல இருந்து வல்வட்டா வல்வட்டா.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம், நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நானும் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு என்றென்றும் பாடுறதுல இருந்து சங்கீதம் அவங்க
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். குக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்க போறேன். நீர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரிங்க பேசுறீங்க?
1: நான் உடையம்ல இருந்து பேசுறேன்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
3: शिक्षा की जीवन में भी जरूरत है, समाज जीवन में भी जरूरत है, इसको अंडर एस्टिमेट नहीं करना चाहिए.
2: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
4: மூன்று மணி 55 விடம் அடிச்சு நம்ம குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடல் கேட்கக்கூடிய நீயர் யாருங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம்
5: அம்மா. வணக்கம் அனைவருக்கும், மாலை நேர வணக்கம்.
4: உங்களுக்கும் வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
5: வடக்கு கருமனூர் மாணிக்கவாசன் பேசுமா.
4: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
5: அம்மா, படம் ரகசிய போலீஸ், பாடல் வந்து மயில் தொகை அழைத்தால், அந்த பாட்டு போடுங்கம்மா. நன்றி, வணக்கம்.
4: நன்றிங்க சார். நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேரம் 4 மணி ஆயாச்சு. பொதிகை தும்பி நிகழ்ச்சியும் வந்தாச்சு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம நீர்களோட அட்டகாசமா வருடியும் வழக்கம் போலதாங்க நம்ம தாயம் உருட்டி விளையாட இருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்களோட தாயம் உருட்டி விளையாடுறதுக்காக நாங்கள் ரெண்டு பேர் தயாரா இருக்கிறோம். காற்றலையில நானுங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உஷா.
0: நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் தாயம் உருட்டி விளையாடணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. 0462251132 மற்றும் 0462251133 அப்படிங்கிற எண்களுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நேர்களோட விளையாட போறோம். எப்படி இருக்கு உஷா உங்களுக்கு?
1: எப்படி இருக்கு? புதுசா வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு.
0: அவங்க தயாரா வேற வச்சிருக்காங்க. நம்ம நேர்களுக்காக கொஞ்சம் எளிமையா ஈஸியான க்வெஸ்சன்ஸோட நாங்க தயாரா இருக்கிறோம்.
1: நம்மளோட ரூல்ஸ் அப்படியே சொல்லிடுங்களேன் ஒரு டைம், நேர்களுக்கு நினைவுபடுத்திடலாம்.
0: ஆமா, நம்ம வழக்கம் போல தாயம் இருட்டுவோம். 1, 3, 5 அப்படின்னு ஒற்றைப்படை எண்கள் விழுந்தது அப்படின்னா நாங்க உங்களுக்கு கேள்வி கேட்போம்.
1: 2, 4, 6, 12 4 நம்பர் சரிங்களா? அது இருந்துச்சு அப்படின்னா நேர்கள் வந்து எங்ககிட்ட கேள்வி கேட்கலாம்.
0: ஸோ நம்ம நேர்களே தயாரா இருங்க. உங்களோட விளையாடுறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: கோதிகை தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இருந்து நம்ம கூட விளையாட போற முதல் நேயர் யாருங்கன்னு கேட்டுடலாமா?
1: கேட்டலாம்.
0: வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
2: முகூர்லேருந்து ஜோதி பேசுறேன்.
0: முகூர்ல இருந்து ஜோதி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம்.
0: உங்களுக்காக தாயத்தை உருட்டிடலாமா?
2: உருட்டுங்க மேடம்,
0: உருட்டுங்க, உருட்டுங்க.
1: ரெண்டு நீங்க தான் கேட்கணும் ஜோதி திவ்யா கிட்ட.
2: கடின ஜோக் சொல்லட்டுமா?
1: இல்ல, நீங்க திவ்யாக்கு கேள்வி கேட்கணும்.
0: அதான் உங்களுக்கு கடி ஜோக் கேட்க போறோம்.
1: ஓகே ஓகே, கேளுங்க கேளுங்க.
2: கடி ஜோக் சொல்ல நான் தானே கேட்கணும்.
1: ஆமா, நீங்க தான் கேட்கணும்.
2: ஒரு கணவரை வந்து கடத்தல்காரங்க கடத்திட்டு போயிட்டு மனைவிட்ட 10,000 கேக்குறாங்க.
1: சரி, போச்சு,
2: என்ன சொல்லிருப்பா?
0: அந்த மனைவி என்ன சொல்லிருப்பா? கூட வேணா தார, நீங்க வேணா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்கன்னு
2: நினைக்கிறேன்.
0: பாத்தீங்களா, எவ்வளவு எளிமையா எனக்காக கேட்டிருக்காங்க ஜோதி. தேங்க்யூ ஜோதி, நன்றி. முதல் நேர அட்டகாசமா எனக்கு ஈஸியான க்வெஸ்சன் வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க ஜோதி. அடுத்ததா வரக்கூடிய நேயர் பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். கேக்கல சார், இவ்வளவு நாள் கேக்கல, இனிமே கேக்குமா?
3: இருக்கிற
0: உயிர் எப்படி இருக்கு தாயத்தை உருட்டி பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு ரெண்டு விழுந்திருக்கு, உஷா
1: மாட்டிக்கிட்டாங்க.
3: என்ன ஒரே
1: ரெட்டப்படையா
3: விழுது?
0: அடேங்கப்பா, நண்டை வச்சு
1: ரெண்டு விழும். என்ன ஒரு ரைமிங்.
0: சரி கேளுங்க, உஷா தயாரா இருக்கிறாங்க.
3: உஷாக்கா, நீங்க வந்து ஒண்ணு மனோரமா பாட்டியோடைய வசனத்தை சொல்லுங்க, இல்லன்னா ஒரு பாட்டு சோகமா படிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பாடணும்.
0: சோகமான பாட்டு
1: சோகமா படிச்சுட்டு சிரிச்சுட்டே எப்படி பாட முடியும்?
3: படிக்கலாமே, நான் பாடிக்க பாருங்க. மலரி மௌனம், மலரி இப்படி
0: அவங்க வேற எடுத்து வேற குடுக்காங்க உங்களுக்காக.
1: வேற குடுக்கீங்க. எனக்கு நிறைய வரிகள்லாம் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் மைண்ட்ல இல்லையே.
0: அப்போ மனோரமா டைலாக் சொல்றீங்களா? அவங்க சொன்னாங்கல்ல, மனோரமா டைலாக் சொல்றீங்களான்னு கேட்டேன் உஷா.
3: இல்ல, மனோரமா பாட்டி டைலாக் சொல்லுங்க.
1: ஏய், வெடுக்கு வெடுக்குன்னு ஆட்டுறோம், இடுப்பெலும்ப ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன் பாத்துக்க. ஆனா மனோரமா மாதிரி வரல, நான் ட்ரெயின் பண்ணிட்டு வரேன், சரிங்களா?
3: அந்த இடுக்கு இடுக்கு இல்ல, அந்த பல்ல ரெண்டும் தேங்காய் வச்சு திருவிருவேன்,
1: திருவிருவேன்.
0: அதாவது உங்களுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குன்னு உங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாதுன்னா பாத்துக்கங்களேன்.
1: தெரியல, அவரா வச்சிருக்காரு, பாவம் வச்சுக்கிட்டு போட்டோம்.
0: சரி, இன்னும் தொடர்ந்து நம்ம நேயர்களோட விளையாடுறதுக்கு நாங்களும் தயாரா இருக்கிறோம். சூப்பரான பாட்டு கேட்டு வந்துடலாம். ஜெகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் அட்டகாசமா கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. பொதிகை தும்பி நேயர்களோட தாயம் உருட்டி ஆரம்பிச்சாச்சு. அடுத்ததா வரக்கூடிய நேயர் யாருங்கன்னு கேட்டுடலாமா?
1: கேட்டலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

0: வானொலிக்கு
1: உயிர் கிடைச்ச மாதிரி
2: பச்சை பிள்ளைக்கு எளிமையான ஒரு கேள்வி கேளுங்க பாப்போம்.
1: என்ன பூ? அன்பு கிடையாது. ஆனா
2: பூவிலே சிறந்த பூ,
1: ஆனா உண்மையான பூ. இப்படி அன்பு சிறப்பு மகிழ் சளிப்பு அப்படிலாம் கிடையாது. பூவிலே சிறந்த பூ
2: ரோஜா பூ.
1: அதாவது சரி, உங்களுக்கு க்ளூ கொடுக்கனே, அந்த பூ ரோஜா பூன்னு அது வந்து வீட்டுல எல்லாம் நம்ம வளர்க்கலாம். அது வளர்க்க முடியாது, வீட்டுல வளர்க்க மாட்டாங்க. தோட்டங்கள் வயல்வெளிகள்ல வளர்ப்பாங்க.
2: அப்போ சூரியகாந்தி பூவா?
3: வீட்லயுமே சூரியகாந்தி.
1: சொல்லிருக்கா நானே?
2: சொல்லிருங்க.
1: நாகரிக பண்பாடு வளர்றதுக்கே அதுதான் ஒரு அடிகோல்.
2: அதாவது பூவிலே சிறந்த பூ அப்படின்னா நம்ம தாமஸ் ஐயா பொறுத்த வரைக்கும் பருத்தி பூ, திவ்யாவை பொறுத்த வரைக்கும் ரோஜா பூ, உஷாவை பொறுத்த வரைக்கும் என்ன பூ?
3: சிரிப்பு.
2: சிரிப்பு.
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
3: நன்றி சார்.
2: நன்றி சார். நன்றி நன்றி. ஆஹா, பூவுக்குள்ள இப்படி ஒரு புயலை வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்ததான் நேரும் வந்துட்டாங்க உஷாவோட விளையாடுறதுக்கு. யாருன்னு கேட்டுலாமா?
3: கேட்டலாம். வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
5: The person you are speaking with has put your call on hold.
2: என்னனே தெரியல, உஷாக்கு வரணும்னு நினைச்ச காலர் வந்து ஹோல்ட்ல போட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, அடுத்த நேரம் வந்துட்டாங்க உங்களுக்காக. வணக்கம்.
3: வணக்கம்.
6: வணக்கம் உஷா மேடம், தியா மேடம்,
3: லட்சுமி அம்மா. நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் சூப்பரா இருக்கேன். அனைவரும் நலமா?
3: எல்லாரும் நல்லா இருக்கோம்.
6: நீண்ட இடைவெளிக்கு பின்.
3: ஆமா மகாலட்சுமி. சரி, உங்களுக்கும் எனக்கும் தான். தாய் முருட்ட போறாங்க திவ்யா.
2: உருட்டிடலாமா? உங்களுக்கு விழுந்திருக்கிறது மூணு. உஷா கேட்க போறாங்க.
3: நான் தான் கேட்கணும் மகாலட்சுமி.
6: சரி,
3: ஈஸியாவே கேட்டுருமா? உங்களுக்கு ஒரு ஒரு கடி ஜோக் கேட்கறேன். என்ன ஈஸியானதுதான், ஆனா பயங்கரமான கடியா தான் இருக்கும். அப்படி யோசிங்க சரிங்களா. குறைக்கிற நாய் கடிக்காது. ஏன்
2: மகாலட்சுமி? குறைக்கிற நாய் கடிக்காது.
6: குறைக்கும் போது கடிக்க முடியாதுல.
3: கரெக்டா சொல்லிட்டீங்களே. ரெண்டு இதையும் ஒரே நேரத்துல செய்ய முடியாதுல்ல.
6: என்ன
3: குறைக்கவும் முடியுமா, அதே நேரத்துல கடிக்கவும் முடியுமா? ரெண்டத்தையும் ஒரே நேரத்துல பண்ண முடியாது. என்ன? சூப்பர்
2: சூப்பர் மகாலட்சுமி. பாத்தீங்களா, அவங்களும் பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் பண்ணிட்டாங்க.
3: நானும் ஒரு பயங்கர கடி கடிச்சா அவங்களும் அது கரெக்டா சொல்லிட்டாங்க.
2: சரி, இன்னும் நம்ம நேர்களோட தொடர்ந்து விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு மன்மதன் திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: 4:27 போகுது. பொதிய தும்பி நிகழ்ச்சி தான், அட்டகாசமா விளையாண்டுட்டு இருக்கிறோம் நேயர்களோட. தாயம் உருட்டி நம்ம கூட தாயம் உருட்டி விளையாட வரப்போற அடுத்த நேயர் யாருங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு கிராமத்துல இருந்து பாபு.
0: பாபு சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கீங்க.
1: பிறகு பேச மகிழ்ச்சி.
0: கண்டிப்பா எங்களுக்கும் மகிழ்ச்சி. சரி, விளையாட தயாராகிறீங்களா?
2: முயற்சி பண்ணுவோம். அவங்கெல்லாம் பூந்து விளையாடுற ஆட்கள், முயற்சி பண்ணுவோம். மூணு சார் உங்களுக்கு.
0: நான் தான் உங்களுக்கு கேள்வி கேட்கணும்.
2: எடுத்துட்டாங்க பேப்பரை.
0: ரொம்ப எளிமையானதுதான், சரிங்களா?
1: சரி சொல்லுங்க.
0: கையளவு உடம்புக்காரன், காவலுக்கு கெட்டிக்காரன், அவன் யார்?
1: பூட்டு.
0: பாத்தீங்களா, எவ்வளவு ஈஸியா நான் கேட்டிருக்கேன், கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர் சார், சூப்பர்.
1: நீண்ட லெவலுக்கு போறதுக்கு ஈஸியா தான் இருக்கணுமா? தான் டஃப் ஆகணும்.
0: போக போக க்வெஸ்சன் பேப்பர் நம்மளும் டஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்த நேர் வந்துட்டாங்க உஷாவுக்காக. வணக்கம்.
3: வணக்கம். மாலை நிகழ்ச்சி அறிந்தவனுக்கும் திவ்யா மேடத்துக்கும்
0: தெரியுதே.
3: ஆமா மேடம், ஏன்னா ரொம்ப நாள் ஏதோ இறந்த மாதிரி ஆயிடுச்சு.
0: ஒன்று விழுந்திருக்கு.
2: நான் தான் கேக்கணும்.
0: கேள்வி கேக்குறேன் உஷா முகத்துல.
2: சரி உங்களுக்கு ஈஸியான ஒண்ணு என்ன? நான் வந்து ஒரு வார்த்தை சொல்றேன்.

0: அந்த வார்த்தையோட கடைசி எழுத்துற எழுத்துல முடிகிற ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, சரிங்களா?
1: சரிங்க மேடம்.
0: சிரிப்பு.
1: புன்னகை.
0: ஓகே. அம்மி.
1: மிளகாய்.
0: அடுப்பு.
1: பூ.
0: அடுப்பு பூவா வரும், பூதான் வரும்.
1: பூ வரல,
0: பூ வரல, நெடில் கிடையாது, பூ, குரில்.
1: புடலங்காய்.
0: புடலங்காய், சூப்பர் சூப்பர், டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்களே, போதும்னே
2: போதும். உஷாவை விட்டு குடுக்குறாங்க உங்களுக்கு.
1: ஒரு நிமிஷம் உஷா மேடம், உங்களே மாதிரி ஃப்ரெண்டு வருது கேரளாவுக்கு, அவள் குரல் உங்க அன்னைக்கு வந்திருந்தா, அவளை பார்க்க அவட்ட பேசும்போது உங்க ஞாபகம் தான் வந்துச்சு மேடம்.
0: ஐயோ, எனக்கு
1: அவ குரல் உங்க குரல் மாதிரியே தான் இருக்கும்.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ,
1: நன்றி நன்றி நன்றி மேடம்.
2: அதாவது உலகத்துல ஒருத்தங்களை மாதிரியே ஏழு பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க குரலை வச்சு உங்களை மாதிரியே இன்னொருத்தங்க இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது?
0: ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஆனா என்னோட குரல் வந்து இவ்வளோ இதா அவங்க மனசுல பதிஞ்சிருக்குங்கிறது மட்டும் சந்தோஷமா இருக்கு.
2: ஓகே, சின்ன கோயில் உஷாக்காக அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடும், அவங்க சந்தோஷமா இருக்காங்கல்ல, அந்த சந்தோஷத்துல
0: நீ பாட்டு போடு,
2: கண்டிப்பா போட்டுருவோம்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
3: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
2: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
4: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
2: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
5: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
2: என்ன இசை மழையா?
6: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
2: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
5: இது 102.6.

0: புதிய தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இதுவரைக்கும் நேயர்கள் தான் லீடிங்கில் போய்கிட்டு இருக்கிறாங்க. நானும் உஷாவும் பின்னோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம நேயர்களோட விளையாடுறோமா?
1: அதெல்லாம் மேட்ரே கிடையாது, நேயர்களோட பேசுறோமா, ஜாலியாக விளையாடுறோமா அதான்.
0: சரி பார்த்துருவோம், நம்ம கூட விளையாட வரப்போ. அடுத்த நேயர், நேயரோட இணைப்பு கிடைக்கல, பரவாயில்ல. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வந்துட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: உங்களுக்கும் இளையத்தினிக்கும் எல்லா நேயர்களுக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வீரவநல்லூர்ல இருந்து கணேசன் என்ற புருஷோத்தமன்.
1: நீங்க கொஞ்சம் அப்படியே தள்ளி வந்து பேசுங்களேன்.
2: சரிங்க மேடம்.
1: போன்ல பேசலாம். இன்னும் கேக்குதே
0: கணேசன் சார், தள்ளி வந்துட்டீங்களா?
2: தள்ளி வந்தாச்சே.
1: சரி சரி, தாய் முரட்டிடலாமா உங்களுக்காக?
2: சரி சரி சரி.
1: 3.
2: சரி
1: திவ்யா, உங்களுக்காக ரொம்ப டஃப்பான க்வெஸ்சன் எடுத்து வச்சிருக்காங்களா? அவங்க அப்பதே சொல்லிட்டாங்க.
0: இல்ல, நான் கொஞ்சம் ஈஸியா தான் வச்சிருக்கேன்.
1: சரி கேளுங்க பாப்போம்.
0: டஃப்பான க்வெஸ்சன்
1: கணேசன் சார்,
0: உங்களுக்கு ஈஸியா கேக்கட்டுமா கஷ்டமா கேக்கட்டுமா?
2: உங்க விருப்பம்.
0: சரி, ஏன் விருப்பம்னு சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்காக ஈஸியாவே கேட்போம். இலையை சுருட்டும் மரம், ஏறினால் வழுக்கும் மரம், காயோ துவர்க்கும் மரம், கனியோ இனிக்கும் மரம், அது எந்த மரம்? இலையை சுருட்டும் மரம், ஏறினால் வழுக்கும் மரம், காயோ துவர்க்கும் மரம், கனியோ இனிக்கும் மரம், அது எந்த மரம்?
1: கனினாலே
0: தென்னமரம் வழுக்குமா?
1: தென்னமரம் வழுக்காதுல, இலை எப்படி சுருண்டு இருக்கும்?
0: இந்த மரம் பச்சை கலர்ல இருக்கும்.
1: மரம் பச்சை, எல்லா மரம் வேற என்ன கலர்ல இருக்கும்?
0: இதனுடைய பழம் மஞ்சள் கலர்ல இருக்கும்.

0: மஞ்சள் கலர்ல இருக்கு.
1: பப்பாளி பழமா மேடம்?
2: பப்பாளி
3: உங்களுக்கான பதில உஷா சொல்லிட்டாங்க
2: சார். வாழை மரம்.
1: வாழை மரமா?
3: அதேதான் அதேதான்.
2: நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேனே.
3: அதாவது உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்.
1: அனைவரும் நலமா மேடம்?
2: எல்லாரும் நல்லா இருக்கோம் சார்.
3: நன்றிங்க சார், நன்றி.
1: ரொம்ப சந்தோஷம் மேடம்.
3: நன்றி. அதாவது ஒரு ஆர்வத்துல கணேசன் சார் க்ளூ கொடுக்கணும்னு.
2: சரி, யாருக்கு மார்க் திவ்யா வச்சுக்கோங்க நீங்க.
3: மார்க் வந்து நான் வந்து எனக்கு தான் கொடுப்பேன்.
2: சரி
3: சரி, அடுத்த நேர் வந்துட்டாங்க உஷாவோட விளையாடுறதுக்கு. வணக்கம்.
4: வணக்கம். புத்தார் அம்பலவனே.
3: ஆஹா, வாங்க வாங்க.
4: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப நல்லா இருக்கம்மா.
2: நல்லா இருக்கீங்க. சரி, தாய் முருட்டிடலாமா?
4: உருட்டுங்க உருட்டுங்க.
3: உங்களுக்கு விழுந்திருக்கிறது ஒன்று.
2: நல்ல வேலைப்பா.
4: உங்க காட்டுல மழை பெய்யட்டும்.
2: சரி
4: சரி
2: சரி சரி, நான் உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்றேன். அதுல ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் நீங்க தமிழ்ல வந்து சொல்லணும், சரிங்களா? சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா என்ன
4: சொல்லுவீங்க? அங்காடியா?
2: அங்காடி. சூப்பர் மார்க்கெட்.
4: சூப்பர் மார்க்கெட்.
2: பேரங்காடி அப்படி சொல்லணும்.
4: பேரங்காடி. சரி
2: சரி, நல்ல மாதிரி சொல்லுங்க.
4: தமிழ் மொழியில சொல்லணுமா?
2: ஆமா ஆமா. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் 1 kg sugar மற்றும் 1 பாக்கெட் மில்க் ரெண்டையும் ஃபாஸ்டா பை பண்ணிட்டு வா.
3: அடடடா, இவ்வளவு பெருசா இருக்கு.
2: சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் 1 kg sugar,
4: சரி,
2: 1 பாக்கெட் மில்க் ரெண்டையும் ஃபாஸ்டா பை பண்ணிட்டு வா.
4: பாக்கமா, இன்னும் வேற இருக்கா? அவ்வளவுதானா?
2: ஆ, அவ்வளவுதான் அவ்வளவுதான். இதுவே நிறையன்ட்டாங்க திவ்யா.
4: அதான் சொல்றேன், அதான் அப்படி கேட்க மாட்டாங்க.
2: சரி சரி, சும்மா தெரிஞ்சு சொல்லுங்க.
4: ஆமா சரி சரி. சூப்பர் மார்க்கெட்.
2: சூப்பர் மார்க்கெட் பேரங்காடி.
4: பேரங்காடி பேரங்காடி பேரங்காடிக்கு போய்
2: 1 kgனா
4: 1 கிலோ
2: ஒரு
4: பொதி
2: சரி சொல்லுங்க.
4: ஒரு பொதி பால்.
2: அப்படியே வருமா?
3: பரவாயில்ல சார், நல்லா முயற்சி பண்ணீங்க. நன்றிங்க சார். எங்களுக்காக ஒரு தடவை முழுசா அந்த வார்த்தையை ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொல்லுமாறு.
2: சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் 1 kg sugar மற்றும் 1 பாக்கெட் மில்க் ரெண்டையும் ஃபாஸ்டா பை பண்ணிட்டு வா, சரிங்களா? அத பேரங்காடிக்கு போய் 1 கிலோ ஜீனி மற்றும் 1 பொட்டலம் பால் இரண்டையும் வேகமாக வாங்கிட்டு வா.
3: பாத்தீங்களா, இதை சொல்றதுக்கு உங்களுக்கே இவ்வளவு நேரம், நம்ம அம்பலவனன் சாருக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்கும்.
2: நேருக்கு எவ்வளவு டஃபா சொல்லிருக்கீங்கன்னு திவ்யா எனக்கு சொல்லி கட்டுறாங்க. ஆமா, பாத்துக்கலாம் திவ்யா.
3: ஓகே, இப்ப நம்ம நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். சூரா திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. புதிகை தும்பி நீயர்களோட நம்ம தாயம் உருட்டி விளையாடிட்டு இருக்கிறோம். அடுத்ததா வரக்கூடிய நீயர் யாருங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், வீரபாண்டி. எப்படி இருக்கலாம் மகிமிதாஸ், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கோம்,
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நீண்ட நாளைக்கு பிறகு இன்னைக்கு வந்திருக்கு.
2: ஆமா சார்,
1: சந்தோஷமா இருக்கு.
2: சந்தோஷமா இருக்கு என்ன?
1: ஆமா, அதுவும் ரெண்டு அலைவரிசையில் வர்றது ரொம்ப நல்லா இருக்குது.
0: சூப்பர்
2: சூப்பர். சரி, தாய் கொடுங்க. டெய்லி இப்படியே கொடுக்கணுமா? சரிங்க சார்.
1: ஆமா,
2: தாய் முரட்டிடலாமா உங்களுக்காக?
1: விட்டுங்க மேடம், ஈஸியா கேளுங்க.
2: ஈஸியா கேட்கணும், அது திவ்யா கையில தான் இருக்கு சார். அஞ்சு.
0: சரிங்க சார், ரெடியா இருக்கிறீங்களா?
1: ரெடியா இருக்கு.
0: ஈஸியா தான் கொடுக்குறேன். அதாவது ஒரு சொல்லொன்று பொருள் இரண்டு, சரிங்களா? அதாவது ரெண்டு குறிப்பு தருவேன், ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரே பதில் தான்.
1: அப்படியா? சரி கேளுங்க.
0: வளைந்து ஓடுவது எண்களில் ஒன்று.
2: நான்

0: உஷாக்கு கேள்வி கிடையாது, மகிமைதாசாருக்கு தான் கேள்வி. வளைந்து ஓடுவது எண்களில் ஒன்று.
1: பாம்பு மேடம்.
2: என்ன
0: எண்கள் எண்கள் எண்கள்ல பாம்பு வருமா? 1, 2, 3, 4
2: நம்பர் இருக்குல்ல,
1: 8 மேடம், 8 வளைஞ்சு தான் போகுது.
2: ஐயோ இல்ல, வளைந்து ஓடும் அப்படி வச்சுக்கோங்க.
1: ஓடுமா?
0: வேணா உங்களுக்கு க்ளூ கொடுங்க. உஷா க்ளூ கொடுக்க தயாரா இருக்கறாங்க.
2: சொல்லிட்டேன் சார், வளைந்து ஓடும்.
0: தண்ணீர் வளைந்து ஓடுனா அது என்னன்னு சொல்வீங்க?
1: ஆமா, ஓடுற தண்ணி ஓடுது. இல்ல
2: என்னதுன்னு சொல்லுங்க நீங்க முதல்ல.
1: தண்ணீர் தான்.
2: ஐயோ இல்லங்க சார், அவங்க வந்து என்ன கேக்குறாங்க,
0: ரெண்டு குறிப்பு கொடுத்திருக்கேன், ரெண்டுத்துக்கும் ஒரே பதில் தான், ஆனா ரெண்டு வேற வேற அர்த்தம்.
1: அப்படி வர போகுதா? ஓ, நதினு சொல்லலாமா?
0: நதி.
2: சரி திவ்யா, நீங்களே சொல்லிடுங்களா. அச்சா இதுவா அப்படிம்பாங்க பாருங்க அவங்க. சொல்லுங்க திவ்யா.
0: அஞ்சு கெடுத்து என்ன வரும்? எங்களுக்கும் மகிழ்ச்சி. நன்றிங்க சார்.
2: பாத்தீங்களா திவ்யா, பேசினா போதும், கேள்விக்கு பதில் சொல்றதுலாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல.
0: ஓகே, அடுத்ததா உஷா கூட விளையாட போற நீயர் கேட்டுலாமா யார் இங்க இருந்துன்னு? வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
3: நெல்கட்டும் சிவர். ராம மாட்டேன்.
2: எங்க இருந்து சார்?
3: நெல்கட்டும் சிவர்.
2: நெல்கட்டும் சிவரா?
0: செவல்ல இருந்து.
2: செவல்.
3: ராமபாண்டியன்.
0: ராமபாண்டியன். உங்க பேர் எங்களுக்கு சத்தமாவே கேட்கல, அவங்களதான் சார். சரி, உங்களுக்காக தாயம் உருட்டிடலாமா?
3: தாயம் உருட்டுங்க.
2: தாயம் உருட்டுங்க.
0: 4 உஷா மாட்டிக்கிட்டாங்க.
2: சரி கேளுங்க சார், நீங்க கேளுங்க என்கிட்ட.
3: அதாவது சிம்பிளான கேள்வி. அதாவது எல்லாரும் இருப்பவன்.
2: சரி,
3: அது எல்லாரையும் வழிநடத்துவன்.
2: சரி,
3: ஆனா அவனை எட்டு பார்க்க முடியாது யாராலையும்.
2: இறைவன்.
3: இறைவன் வந்து இறைவன் பார்க்க முடியுமா?
2: இல்ல, நீங்க சொல்றது ஃபுல்லா விட்டு விட்டு பாதி தான் கேக்குது.
3: இல்ல, எல்லாரும் எல்லாருக்குள்ளே இருப்பவன்.
2: எல்லாருக்குள்ளேயும் இருப்பவனா? சரி.
3: ஆமா. எல்லாரையும் வழிநடத்துவன்.
0: எல்லாரையும் வழிநடத்துவன்.
3: ஆனா எதிரிட்டு அறிய முடியும். எதிரிட்டு அறிய முடியுமா முடியாதான்னு
0: தெரியலீங்களே.
2: தெரியலீங்களே, நீங்களே சொல்லிடுங்களே பதில்.
3: அது வந்து அறிவு. அறிவு.
0: அறிவு. ஆஹா, அது
3: வந்து எதிரிட்டு பார்க்க முடியாது. எதிரிட்டு பார்க்கக்கூடிய பொருள் வந்து அது வந்து
2: தான்தனையாது.
3: எதிரிட்டு பார்த்தா நான் இல்ல.
2: ஓகே.
3: எதிரிட்டு பாராம தன்னை உணரணும். தன்னையே உணர்ந்து தன்னில் கைம்பாகும்போது அறிவு உணர முடியும்.
0: ஆஹா ஆஹா, இந்த அறிவு எங்களுக்கு இருந்தா நாங்க எங்கேயோ போயிருப்போம் சார்.
3: ஆசிரமம் சொல்லுங்க. ஆசிரமம். இது ஒரு ஆசிரமம்.
2: ஓ சரி சரி சரி.
3: பாரந்த ஆசிரமம். இது வந்து சித்திரத்தை பயிற்சி கற்றுக்கொள்ள இடம்.
0: ஓகேங்க சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிங்க சார்.
2: நன்றி சார்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
3: நான் யார் அப்படின்னா
2: கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தானே இருக்கு.
0: ஆமா,
3: நீங்க சொல்லுங்க. தெரிஞ்சதுலாம்
0: நம்ம யாருன்னு கேட்டா, நான் என் பேர் திவ்யா, அவங்க பேர் உஷா அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம்.
2: நேரம் போனதே தெரியவில்லை.
0: ஆமா, அதுவும் கிட்டத்தட்ட 10 நேர்கள் வந்து அட்டகாசமா கலந்துகிட்டாங்க நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியை வந்து நம்ம நல்ல ஜாலியா கொண்டு போனாங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியோட வின்னர் நம்ம சொல்லணும் இல்லையா? அவங்களுக்கு பேசும்போதே அந்த சந்தோஷம் தெரிஞ்சது இல்லையா?
2: கண்டிப்பா.
0: அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால நம்ம நேயர்களை கொஞ்சம் ஈஸியா க்வெஸ்சன் வச்சிருந்தோம். நம்ம நாளையில இருந்து எல்லாமே க்வெஸ்சன்
2: டஃப் ஆயிட்டு வரும்.

0: கொஸ்டினாக எடுத்துகிட்டு வருவாங்களாம் திவ்யா.
1: ஆமாம், ஏன்னா நாளைக்கும் நான் தான் வரப்போகிறேன் உங்களோட பொதிய தும்பி நிகழ்ச்சியில் தாயம் உருட்டி விளையாடுறதுக்கு. ஸோ நீங்களும் தயாராக இருங்க, நாளைக்கு நம்ம பொதிய தும்பி நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்போம். இவ்வளோ நேரம் பொதிய தும்பி நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தோம் நான் உங்கள் திவ்யா மற்றும்
0: நான் உஷா.
1: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. We are gonna bring back.

0: प्रधानमंत्री नरेंद्र मोदी ने ऑपरेशन सिंदूर की पहली वर्षगांठ पर सशस्त्र बलों के शौर्य को नमन किया है। उन्होंने आतंकवाद और इसे बढ़ावा देने वाले तंत्र को नष्ट करने की राष्ट्र की प्रतिबद्धता दोहराई।
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இல்லை என்பதை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று திரு விஜயுடன் எடுத்துரைத்துள்ளதாக மக்கள் மாளிகை கூறியுள்ளது. தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தேர்தல்களின் போது 1400 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல் பகுதியில் மீட்புப் பணிகளில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஆண்டுதோறும் 7.5 கோடி பார்சல்களை அஞ்சல் துறை கையாண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தாஷ்கண்ட் கிராண்ட் ஃப்ரீ சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஸ்ரீ வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் தெபே சைக்மன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 4.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கிறார். போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 26வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலையை 102.6 எல்லாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி இடைவிடாத இன்னிசை பாடல்களின் இனிய

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேயர்களின் நினைவிற்கு நேயர்களே, இன்று இரவு 8:05 குக்கு நேர்விருப்பு பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். 5:33 ஆயிட்டுருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் இடைவிடாத இன்னிசை பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம் வானவில் நிகழ்ச்சியில்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: வானவில் நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சி குறிப்புகள். தொடர்ந்து மாலை மணி 6:10, 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரையிசை, 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசையஞ்சல். இரவு மணி 8:05 குக்கு, இன்று இரவு மணி 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரல், குறிஞ்சி திணை பாடல்களின் இலக்கிய நயங்கள் கேட்க இருக்கிறீங்க. 10:00 தாலாட்டம் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் இடம்பெறும். இனி நாளைய நிகழ்ச்சி குறிப்புகள். நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 நாளை காலை மணி 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், காலை 7:00 7:25 வணக்கம் பரணி, காலை மணி 7:45 இன்றைய தினம் உலக தலசீமியா தினம், நாளை காலை 7:02, 8:30, 8:55 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், காலை மணி 9:02 ஆனந்த பூங்காற்று, பரபரப்பான காலை பொழுதை பயனுள்ளதாக மாற்றும் வழிமுறைகள். காலை மணி 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள், நாளை முற்பகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஸ்வாமித்வா ஸ்கீம் பத்தி கேட்க இருக்கிறீங்க, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10, 12:50 ஸ்நேகிதியேவில் மருதாணியும் மலரும் நினைவுகளும், 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் பற்றி கேட்க இருக்கிறீங்க, தொடர்ந்து 1:10 உலக தலசீமியா தின சிறப்புரை வழங்குபவர் குருதி ஏற்றத்துறை பேராசிரியர் டாக்டர் ரவிசங்கர் அவர்கள், அதனைத் தொடர்ந்து தித்திக்கும் கரும்பின் திகட்டாத நன்மைகள் நலந்தானாவில் கேட்க இருக்கிறீங்க. நாளை பகல் 1:55 குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பிரசன்னா நாராயணன் அவர்கள், தொடர்ந்து 2:15 மணித்திருநாடு தெலுங்கானாவின் மீன் வடிவ கட்டிடம் பற்றி கேட்க இருக்கிறீங்க, 3:02 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், மாலை மணி 4:02 பொதிகை தும்பி,

நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 நாளை மாலை 5:02 வானவில், 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மாலை, 7:00 திரையிசை, 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 சுகமான ராகங்கள், 8:05 ஊரும் உறவும் நையாண்டி மேடம். வழங்குவோர் வண்ணார்பேட்டை SS குமார் குழுவினர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். நாளை இரவு 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரல். நிகழ்ச்சியில் குருவை போற்றும் கைவல்ய நவநீதம் பற்றி கேட்க இருக்கிறீங்க. 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் இடம்பெறும். நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 இனி வரும் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து கேட்டு ரசிங்க. நேயர்கள் நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். 0462-2561-1132 அல்லது 2561-1133 அப்படிங்கிற எண்களில் தொடர்பு கொண்டு நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்கலாம். நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 6:10 பக்தி மாலை நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் மாலை 6:11. ஆன்மீக பாடல்களோடு உலாவர இருக்கிறது பக்தி மாலை.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

அதற்கு நீங்க நேரில் போயும் தொடர்பு கொள்ளலாம், இல்லை ஃபோன் நம்பர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. 9500-3244417 9500-3244417 அப்படி இல்லைனா 1-9500-5244417 9500-5244417 இந்த நம்பர்ஸில் தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். மையங்களுக்கு நேரடியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகம், திருநெல்வேலி அரசினர் பொறியியல் கல்லூரி நிர்வாக கட்டிடத்தில் செயல்படுது. அது மட்டும் இல்லை, ராணியண்ணா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்திலையும் இந்த உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு உங்களுக்கான கைடன்ஸ் அங்கே கொடுக்கப்படுது. இங்கே நேரில் போய் நீங்கள் கேட்டு உங்களுக்கான ஹெல்ப்பை எடுத்துக்கலாம். பொறியியல் தொடர்பான உயர்கல்வி பயில உதவிகள் தேவைப்படுற மாணவர்கள் இந்த மையத்தை கண்டிப்பாக தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். வேற எந்த தனி நபரிடமோ இல்லை முகவர்களிடமோ பணத்தை கொடுத்தோ இல்லை நீங்கள் வேற ஏதாவது சான்றிதழ்களை கொடுத்து இந்த மாதிரி எனக்கு இந்த கோர்ஸ் வேணும், இந்த காலேஜில் சீட் வேணும்னு சொல்லி கண்டிப்பாக ஏமாறக்கூடாது. அடுத்த தகவல், மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காகவே தரமான கல்வி கொடுக்கறதுக்காக நம்ம தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள்

அடுத்த தகவல், நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகரித்து வரும் வெப்ப அலையிலிருந்து பயிர்களை பாதுகாத்துறதுக்கு விவசாயிகளுக்கு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தல்கள் நிறைய இப்போ வந்து செய்திகளாக வெளியிட்டிருக்காங்க. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கான அந்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உகந்த பயிர்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிலவி வர அதிக வெப்பநிலை காரணமாக குளங்கள் மற்றும் நிலத்தடி நீர் இருப்பு குறைந்து வரும் நிலையில் இரவை பாசன கால்வாயிலா சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தங்களோட நீர் இருப்பை பொறுத்து பயிர் சுழற்சி மற்றும் மாற்று பயிர் சாகுபடி செய்ததன் மூலமாக மண்வளம் அதிகரித்து பூச்சி நோய் தாக்குதல் குறைந்து மகசூல் அதிகரிக்கும். குறைவான நீர் தேவைப்படுற பயிர்களான சோளம், கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி, பயிர் வகை பயிர்களான உளுந்து, பாசி பயிர், தட்டை பயிர், எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலை, இதெல்லாம் நீங்க சாகுபடி செய்ய தேர்ந்தெடுக்கலாம். விவசாயிகள் தங்களோட கிணறுகளில் உள்ள நீருக்கு ஏற்றவாறு குறைந்த வயதுடைய மற்றும் குறைவான நீர் தேவை உள்ள பயிர்களை தேர்வு செய்து சாகுபடி செய்து அதிக விளைச்சல் பெறலாம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கோடை உழவு செய்தல். கோடை உழவுங்கிறது வெப்பமான கோடை காலத்துல சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி ஆழமா உழவு செய்கிறது. பருவமழைக்கு முன்பே கோடை உழவை மேற்கொள்றது மூலமா பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் மற்றும் பல்லாண்டு களைகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும். கோடையில ஆழம் உழும்போது மண்ணில் வாழும் சில பூச்சிகளும் நோய்க்காரணிகளும் புதைக்கப்படுது அல்லது மண்ணிற்கு மேலே கொண்டு வரப்பட்டு பறவைகளால் உண்ணப்படுது. அதனால விவசாயிகள் நீர் இருப்பை பொறுத்து வறட்சி தாங்கி வரும் மற்றும் பயிர்களை தேர்ந்தெடுக்கிறது, சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறது, மூடாக்கு அமைத்தல், PPFM தெளித்தல் மற்றும் கோடை உழவு செய்தல், இந்த மாதிரி முறைகளை பின்பற்றி வறட்சியிலிருந்து பயிர்களை பாதுகாத்திட வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்கிறாங்க. நீர்கள் இதுவரை கேட்டது நம்மை சுற்றி

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலை 7:30 இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில. முதல் பாடல் வந்துட்டே இருக்கு லவ் டுடே படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நெல்லை பண்பலை 102.6 ஆசை அஞ்சல். நேரம் இரவு 7:41 நெருங்கிட்டு இருக்கிறோம்.

நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 7:51. இந்த நிகழ்ச்சி ஆசை அஞ்சல். நிகழ்ச்சியில அடுத்ததா அமர்க்களம் படத்திலிருந்து பாடல்.

0: நீர்கள் இவ்வளவு நேரம் கேட்டீங்க ஆசை அஞ்சல் தொடர்வது செய்தி அறிக்கை. அதனை தொடர்ந்து 8:05 குக்கு நீர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தாவேகாவிற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தாவேகா தலைவர் திரு விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்ததாகவும் அந்த சந்திப்பின்போது புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆதரவு தாவேகாவிற்கு இல்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேகா தனிப்பெரும் கட்சி என்ற நிலையில் ஆதரவு கோராமல் காங்கிரஸ் கூட்டணி கடிதத்துடன் ஆதரவு கோரியதால் பதவியேற்க அழைப்பு விடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் கூடுதல் வழக்கறிஞர் திரு சுந்தரேசன் ஆளுநருக்கு சட்ட ஆலோசனை வழங்கியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை திரட்டுவதற்கு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. தாவேகாவுக்கு 112 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே உள்ள நிலையில் பிசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளிடம் ஆதரவு கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக பிசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினுடன் இன்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தின் போது இடதுசாரி கட்சித் தலைவர்களும் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு திருமாவளவன் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் அரசு அமைப்பது தொடர்பாக ஆளுநருக்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்று பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். மக்கள் தாவேகாவை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அவர்கள் தங்களுக்கான ஆதரவை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆதரவு திரட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் புதிய அரசை அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தாவேகாவிற்கு ஆதரவு அளித்த காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் அவசர முடிவுகள் எடுக்கும் அதிகாரத்தை கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலினுக்கு வழங்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தீவிரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஓராண்டுக்கு முன்னர் பகல்காமில் சுற்றுலாப் பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவு நாள் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி திரு ஜெய்சங்கர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கு திட்டமிட்ட செயல்பாடு

நாடுகள் மூலம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் நாட்டின் அமைதியை குலைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒருபோதும் இந்தியா அனுமதிக்காது என்ற உறுதிப்பாடு மீண்டும் ஒருமுறை இந்நாளில் நிரூபிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், ஓராண்டுக்கு முன்பு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது இந்திய படைகள் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி நம் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்ததாக கூறியுள்ளார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சரவைச் செயலர், மாநில தலைமைச் செயலர்கள் மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடத்தை நெறிமுறைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளுமாறும், தேர்வு முடிவுகள் எதிர்பார்த்தபடி அமையவில்லை என்றாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றும் அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 39 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமாரை வென்றார். தும்கூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி போலந்தின் சுசானா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி, சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1191 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி குக்கு. நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடல்கள் தான் ஒலிபரப்பாக இருக்குது. அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கால் பண்ணுங்கள். 0462-256-1132 அல்லது 2561-1333 அப்படிங்கிற எண்களில். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசுகிறதுக்காக நான் வந்தாச்சு சுந்தரி சோமசுந்தரம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து? தனலட்சுமி சொல்லுங்க. நிகழ்ச்சியில முதல் நேர் நீங்க தான், குக்குல என்ன பாட்டு வேணும்?
2: முத்து படத்துல ஒருவன் உலகில் மற்றவன் புலிகாரி.
1: கண்டிப்பாமா, தனலட்சுமிக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றி நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு.
2: நன்றி.
1: நன்றி. இதோ குக்கு நிகழ்ச்சியோட முதல் பாடல் முத்து படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. வீரவநல்லூர்லேருந்து கால் பண்ண தனலட்சுமிக்காக தொடர்ந்து கேளுங்க. இது நம்ம FM Rainbow 102.6.

0: குக்கு நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறியா அவர்.
0: நலம் சார், நீங்கள் நலமா?
1: நலமா இருக்கமா.
0: சூப்பர் சார். பரமசிவானந்தம் சாருக்கு குக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
1: அதாவது படத்தின் பெயர் வந்து அழகிய தமிழ்நாடு. பாடல் வந்து எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கு என்ற ஒரு இனிய பாடல்.
0: கண்டிப்பா சார், இது உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: நன்றி, மகிழ்ச்சி.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் இரவு 8:20 ஆயிட்டு இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் ஒலிபரப்பாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 2561-1333 அப்படிங்கிற எண்கள்ல. நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயிலிருந்து சிங்காரவேல் பேசுறேன்.
1: சிங்காரவேல்
2: இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சிங்காரவேலன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கம்மா. எங்க ஊர்ல இன்னைக்கு நாராயண கோயில் கொடை விழா கண்டிஷனா, நாளைக்கு வாங்க, நல்ல சிறப்பா சாமி கும்பிட்டு போங்க.
1: அருமை சார், அருமை சார், திருவிழாக்கு வாழ்த்துக்க சொல்லுங்க. என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: அம்மா, புதிய முகம்ங்கிற படத்துல கண்ணுக்கு மை அழகுங்கிற பாட்டு போடணும்மா.
1: கண்டிப்பா சார், இதோ அந்த அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
2: படிச்சதுக்கு மிக்க மகிழ்ச்சிமா.
1: மகிழ்ச்சி சார், எனக்கும் மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசினதுல. நன்றி நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு. தூத்துக்குடியில இருந்து பேசின சிங்காரவேலன் சாருக்காக இந்த பாடல் புதிய முகம் படத்துல இருந்து.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்கள் ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. அந்த வரிசையில அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: இதமான இரவு பொழுதில் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். அம்மா,
0: இரவு வணக்கம். சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: களக்காட்டுல இருந்து உங்க அன்பான நேயர் தமயந்தி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் சார், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் குக்கோல?
1: முதல்ல வந்து உண்மையிலே எங்களுக்கு இன்னையில இருந்து உயிர் உயிர் இயேசுநாதர் வந்து உயிர் தெழுந்தவாழ் நாங்க எல்லாம் உயிர் தெழுந்துட்டோமா.
0: எங்களுக்கும் மகிழ்ச்சி சார் நேர்களோட பேசுறதுல. சொல்லுங்க, பாடல் என்ன படத்துல இருந்து?
1: படம் வந்து பிராப்தம் படத்துல சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான் அப்படிங்கிற பாடல். அதான் நேர்களும் வானொலிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு பாத்தீங்களா, அதை மேற்கோள் காட்டி இந்த பாட்டு பாத்தீங்கன்னா.
0: சூப்பர் சார், அருமை அருமை. நன்றி நிகழ்ச்சியில பங்கிட்டதுக்கு.
1: நன்றி சகோதரி.
0: நன்றி. இதோ அவங்க கேட்ட பாடல் ராஜேந்திரன் சார்க்காக.

0: நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேயர் விருப்ப பாடல்களோட கேட்டுட்டு இருக்கீங்க குக்கு நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேக்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் சுபா பேசுறேன், உடையாமலில இருந்து.
1: உடையாமலில இருந்து சுபா, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து சின்ன தம்பி பெரிய தம்பி படத்துல இருந்து காதல் என்பதும் நெஞ்சில் உள்ளது அந்த சாங்.
1: கண்டிப்பாமா.

0: நன்றி நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: இதோ சுபாக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, சின்ன தம்பி பெரிய தம்பி படத்துல இருந்து. நேரம் இரவு 8:32.

0: குக்கோ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் ஒலிபரப்பாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 0462-256-1132 அல்லது 2561-1133 அப்படிங்கிற எண்களில். நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேயர் யார் இங்கிருந்து?
1: ஹலோ வணக்கம், நான் தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்திலிருந்து முத்து பேசுகிறேன்.
0: முத்து சார் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: பாடல்
0: வந்துட்டே இருக்கு. திரிசூலம் படத்துல இருந்து நேரம் 8:38.

டாக்கோ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க நேயர் விருப்ப பாடல்களோட. நிகழ்ச்சியில பங்கேற்க போற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? அவங்க இணைப்பில் ஏதோ ப்ராப்ளம், பரவாயில்ல. இப்போ நேர்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, அதனை தொடர்ந்து குக்கு நிகழ்ச்சியில் நேர்கள்ட்ட பேசலாம். கால் பண்ணுங்க 0462-25611-32 அல்லது 2561-1333 அப்படிங்கிற எண்களில்.

0: இதனமா ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1192 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் அலைவரிசைகளின் ஒலிபரப்பு. குக்கு நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில பங்கேற்க போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்மா.
0: இனிய இரவு வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: என்ன பாட்டு? காதல் வந்துச்சு.

0: வந்துச்சு அந்த பாட்டு போட்டுருங்க.
1: கண்டிப்பாம்மா, உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு.
0: நன்றிமா.
1: இது மம்சாபுரத்துல இருந்து பேசின மீனா அம்மாக்காக பாடல் வந்துட்டே இருக்கு ஆட்டோகிராஃப் படத்துல இருந்து.

0: ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க நம்ம மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகள்ல. நேரம் 8:54 நிமிடத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. குக்கு நிகழ்ச்சியோட நிறைவான நீயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். கண்டிப்பா சார், ஜெயக்குமார் சார்க்கு என்ன பாட்டு வேணும்?
2: அந்தமான் காதலி படத்துல இருந்து நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோயிலே ஓடி வாழ்ந்த.
1: கண்டிப்பா சார், நன்றி நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு.
2: நன்றி. வணக்கம் மேடம். நன்றி.
1: ஜெயக்குமார் சார்க்காக இதோ நிறைவான பாடல் குக்கு படத்துல இருந்து, சாரி குக்கு நிகழ்ச்சியில அந்தமான் காதலி படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு.

நீர்கள் இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சீங்க குக்கு நிகழ்ச்சி. நீர்கள் அடுத்ததாக கேட்க இருக்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து இரவு மணி 9:15 திரை இசை கேட்கலாம். 9:30 இலக்கிய சாரலில் குறிஞ்சி திணைப்பாடல்களின் இலக்கிய நயங்கள் கேட்க இருக்கிறீங்க.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேயர்கள் கேட்கவிருக்கிறீங்க இலக்கிய சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் குறிஞ்சி திணை பாடல்களின் இலக்கிய நயங்கள் கேட்க இருக்கிறீங்க. குறிஞ்சி திணையில் பல புலவர்கள் பல பாடல்களை பாடியுள்ளனர். ஐங்குறுநூறு, குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, கலித்தொகை ஆகிய எட்டு தொகை நூல்களில் பல பாடல்கள் குறிஞ்சி திணையில் பாடப்பெற்றுள்ளன. குறிஞ்சி நில மக்களின் ஒழுக்கங்களை விளக்கும் குறிஞ்சி பாட்டு என்ற 10 பாட்டு நூல் குறிஞ்சி திணையை மிக விரிவாக விளக்கி சிறப்பு சேர்க்கிறது. ஐங்குறுநூற்றில் 100 குறிஞ்சி பாடல்களையும் பாடியவர் கபிலர். கலித்தொகையில் குறிஞ்சிக்கலி பாடல்களை பாடியவரும் கபிலரே. குறிஞ்சிப்பாட்டு நூலை பாடியவரும் அவரே. ஆகவே குறிஞ்சிக்கோர் கபிலர் என்று இவர் சிறப்பிக்கப்படுகிறார். குறிஞ்சிப்பாட்டில் தலைவியும் தோழியும் அருவி நீராடியதை சொல்லும்போது கற்பனை நயத்தை சுவைக்க முடிகிறது. கடல் குறைய நீரை முண்டு கொண்டு வானில் கூடின மேகங்கள், காற்று வீசியது, மேகங்கள் கலங்கின, முரசம் போன்று இடியை முழங்கின, பறவைகள் தம் கூடுகளில் போய் அடங்கின, முருகப்பெருமானின் வேல் போல் மின்னல் தோன்றியது, இத்தொகுதிகளுடன் தலைவனின் மலைமேல் மழை பொழிந்தது, நெடிய மலை உச்சியிலிருந்த வெண்மையான அருவி கொட்டியது, தெளிந்த நீரையுடைய அருவி தூய வெள்ளை ஆடை போலிருந்தது, பளிங்கை கரைத்து வைத்தது போன்ற சுனை பரவி இதமளித்தது. இது குறிஞ்சிப்பாட்டில் 46-57 பாடல் வரிகள். குறுந்தொகை பாடல் ஒன்றில் தலைவியின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்று நினைக்கின்றான் தலைவன். நாணமுடைய அவளை நாணத்திலிருந்து நீக்க அவள் உடல் தொட்டு கூந்தலை தடவுகிறான். இதனை மெய்த்தொட்டு பயிரல் என்பர். கற்பனை சிறக்க வண்டையழைத்து பேசுகிறான். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழியிய நட்பின் மயிலியல் செறி ஏற்று அறிவை கூந்தலின் நறியவும் உளவோ நீ அறியவும் பூவே. இது குறுந்தொகையின்

இறையனார் இயற்றிய பாடல் வரிகள். அழகிய சிறகுகளை உடைய வண்டே, நீ மலர்களில் உள்ள பூந்துகளை அரைந்து உண்கிறாய், என் வினாவிற்கு விடை தருவாயாக. எனக்காக நான் விரும்பியதை நீ சொல்ல வேண்டாமா? பல பிறவியிலும் என்னோடு தொடர்ந்து வரும் அன்பினை உடையவள் என் காதலி. அவள் மயில் போன்ற சாயலினை உடையவள், நெருங்கிய பல் வரிசை உடையவள். அவளது கூந்தலை போல நறுமணமுடைய பூவை நீ அறிந்ததுண்டோ? வண்டை அழைத்து அதன் வாழ்க்கை முறை காட்டி தன் கருத்தை நிலைநிறுத்தும் பாங்கு சிறப்பிற்குரியது. இங்கு ஒரு நாடகமே நடக்கிறது. வண்டோடு பேசும் பேச்சு தலைவியின் அழகை பாராட்டும் பேச்சு. தலைவி அதை கேட்டு புன்முறுவல் பூப்பது தெரிகிறது. கூந்தலில் மொய்க்கும் வண்டை விளக்குவது போன்ற ஒரு பாவனையில் தலைவன் தலைவியின் கூந்தலை தீண்டுவது புலப்படுகிறது. இலக்கிய சாரலில் குறிஞ்சித்திணையின் பாடல்களின் இலக்கிய நயங்கள் தொடர்ந்து பேசலாம். பாடலை தொடர்ந்து

இது நம் நெல்லை பண்பலை 102.6. நேரம் 9:37 கேட்டுட்டு இருக்கிறீங்க இலக்கிய சாரல், குறிஞ்சித்திணை பாடல்களின் இலக்கிய நயங்கள்.

ஆதலின் அகல உயர ஆழ அளவுகளை கூறி பாடப்பட்ட குறுந்தொகை பாடல் சொல்லாட்சிக்கு சிறந்த சான்று. தலைவனோடு தான் கொண்ட நட்பின் தன்மையை தலைவி தோழிக்கு எடுத்துரைக்கிறாள். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததென்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே. இது தேவகுலத்தார் இயற்றிய குறுந்தொகையின் மூன்றாவது பாடல் வரிகள். கரிய கொம்புகளில் பூத்துள்ள குறிஞ்சி மலர்கள், அவற்றிலிருந்து வண்டுகள் தேனை சேர்த்து தேன் கூடுகளை கட்டுகின்றன. இத்தகு இனிமை நிறைந்த மலை நாட்டினன் என் தலைவன். அவனிடம் நான் கொண்ட நட்பானது நிலத்தை விட அகலமானது, வானத்தை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமானது. குறிஞ்சி மலரில் உள்ள தேனை மலை உச்சியில் தேன்கூட்டில் சேர்க்கின்றது தேனீ என்னும் வண்டு. அதுபோல் வெவ்வேறு இடங்களைச் சேர்ந்த எங்கள் உள்ளங்கள் இனிமையாய் ஒன்றுபட்டன. பால்வரை தெய்வம் என்ற விதி எங்கள் இருவரையும் இணைத்துள்ளது என்பன போன்ற பல கருத்துக்களை உள்ளடக்கியதுதான் இந்த குறுந்தொகை பாடல். இது தோழியிடம் தலைவி கூறுவது கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே நிழைக்கும் நாடன் என்பது சொல்லால் வரைந்த ஓவியமாகிறது.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6ல். நேரம் இரவு 9:47. குறிஞ்சித்திணை பாடல்களின் இலக்கிய நயங்கள். யாயும் ஞாயும் யாரோகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி அறிதும், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. செம்புல பேநீரார் இயற்றிய குறுந்தொகையின் 40வது பாடல் வரிகள் இது. முன்பின் தெரியாத ஒருவனிடத்து உள்ளத்தை பறிகொடுத்தாள் தலைவி. இவன் நம்

மை மணப்பானோ அல்லது விட்டுவிடுவானோ என உள்ளம் கலங்குகிறாள். அவளை தேற்றுகிறான் தலைவன். என் தாயும் உன் தாயும் உறவினர் அல்லர். என் தந்தையும் உன் தந்தையும் உறவினர் அல்லர். இதற்கு முன் நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்ததும் இல்லை. ஆனால் நம் நெஞ்சங்கள் அன்பினால் செம்புலப்பெயர் நீர் போல ஒன்று கலந்து விட்டன. இப்பாடல் வரிகளில் செம்புலப்பெயல் நீர் போல என்ற உவமை நினைக்கும் போதெல்லாம் நயம் தருகிறது. செம்மண் நிலமும் எட்டாத உயரத்து வானமும் ஒன்றையொன்று நெருங்காத தூரத்தில் உள்ளவை. வானம் மழையை பொழிகிறது, நிலம் அதனை ஏற்கிறது. சிறிது நேரத்தில் ஒன்றின் பண்பு இன்றொன்றுடன் இணைந்து விடுகிறது. பிரிக்க முடியாத பிணைப்பு உருவாகிறது. செம்மண்ணின் நிறம் பெய்த மழை நீருக்கு வருகிறது. நீரின் நெகிழ்ச்சித்தன்மை நிலத்துக்கு வருகிறது. இவ்விரண்டையும் இனி பிரிக்கவே முடியாது. இவ்வாறே தலைவன் தலைவி காதலையும் பிரிக்க இயலாது. முன்பின்னறியா தலைவன் தலைவியின் மனத்தில் நம்பிக்கையை உண்டாக்குவதற்கு அருமையான உவமையை பயன்படுத்தியுள்ளார்கள். இவ்வாறே குறிஞ்சித்திணை பாடல்களில் எண்ணற்ற உவமைகள் நிறைந்து காணப்படுகின்றன.

நம் நெல்லை பண்பலை 102.6 இலக்கிய சாரலில் குறிஞ்சி திணை பாடல்களின் இலக்கிய நயங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. 9:56 பாடுகம் வா வாழி தோழி, வயக்கழிற்று கோடு விளக்கையாக நல் சேம்பின் இலை சுழகா, ஆடு கழை நெல்லை அரை உரளுள் பெய்து இருவாம் பாடுகம் வா வாழி. கலித்தொகை பாடல் வரிகள் இது. தலைவன் வேலியை எடுத்து நிற்கிறான். தோழியும் தலைவியும் உலக்கை கொண்டு நெல் குற்றும் பாட்டை பாடுகின்றனர். இப்பாட்டை வள்ளைப்பாட்டு எனச் சொல்லுவர். தலைவன் தலைவியை மணந்து கொள்ள விரும்புகிறான். உரியவரை அவளுடைய பெற்றோரிடம் அனுப்பினான். அவர்களும் மனத்துக்கு இசைவு அதாவது சம்மதம் தெரிவித்தனர். அதை தோழி தலைவிக்கு கூறுவதாக இந்த பாடல் வரிகள் அமைகிறது. தோழி வாழ்க, நாம் பாடுவோம் வா. எவ்வாறு பாடுவோம் என்று சொல்கிறேன் தோழி. நாம் இருவரும் அசையும் மூங்கில் உதிர்த்த நெல்லை பாறையாகிய உரலில் இடுவோம். வலிமை வாய்ந்த யானை கொம்பாகிய உலக்கை கொண்டு குற்றுவோம். நல்ல சேம்பினது இலையை முரமாக கொண்டு புடைத்து பாடுவோம். இது பாடலடிகள் தரும் வெளிப்படையான பொருள். உயர்ந்த மூங்கிலின் நெல்தானே உதிர்ந்தது, அதனை நாம் எடுத்து உரலில் இடுவோம் என்னும் வருணனை, உயர்ந்த தலைவனை நமக்கு தெய்வம்தானே கொண்டு வந்து கொடுத்தது, அவனை நம் வயமாக்கிக் கொண்டோம் என்னும் வேறொரு குறிப்பும் பொருள் தருகிறது இந்த பாடல் வரிகளில். அது

மட்டுமா? யானை கொம்பு கொண்டு நெல்லை குற்றி பயன்படச் செய்வது வரைவு கடாதல் செயலால் தலைவன் பெண் கேட்டு இல்லறப் பயனை அடையச் செய்கிறோம் என பொருள் தருகிறது. இப்படி பல பொருள்கள் அமைகிறது கலித்தொகை பாடல் வரிகளில். இலக்கிய சாரலின் நிறைவான பாடல்.

இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இரவு 10:01. நேயர்கள் கேட்கவிருப்பது தாலாட்டும் தென்றல். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் நான், சுந்தரி சோமசுந்தரம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் தீபம் படத்திலிருந்து.

பகல் முழுவதும் ஆடி ஓடி களைத்து போன உங்களுக்கு செவிகளின் விருந்தாக தாலாட்டும் தென்றல். இதோ அடுத்த பாடல் இரவு 10 மணி 6 நிமிடத்தில்.

ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் அது ஒரு அனுபவம்.

இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தாலாட்டும் தென்றல். நேரம் 10:16. இந்த இனிய இரவு வேளையிலே அந்த சந்திரனின் குளிர்ச்சி போல உங்கள் மனமும் அமைதியடையட்டும்.

நேரம் இரவு 10:26. நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சி. இது நம் நெல்லை பண்பலை 102.6. இந்த இனிய இரவு உங்களுக்கு இனிமையான நினைவுகளை மட்டுமே தரட்டும்.

உங்கள் இரவு பொழுதை இன்னும் இனிமையாக மாற்றிக்கொண்டிருக்கிறது நம் தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இனிமையான கனவுகள் என்னும் மலர்கள் உங்கள் மனதிலே பூக்கட்டும்.

0: எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி இனிய ராகம். இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சியில் அலி அகமது ஹுசைன் குழுவினரின் ஷெனா இசை, மெஹ்தி ஹசன், குலாம் அலி ஆகியோரின் கசல் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் அலி அகமது ஹுசைன் குழுவினரின் ஷெனா இசை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: தொடர்வது
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று கோலியிரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கொரக்கந்தண்டலம் எஸ் திருநாவுக்கரசு அவர்கள் தவில். விநாயகா என்று தொடங்கும் வீணை குப்பையர் பாடல். ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

அடுத்து துளசி தள முலச்சே. மாயா மாளவ கவுளராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை. ரூபகதாளம்.

நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கொரக்கந்தண்டலம் எஸ். திருநாவுக்கரசு அவர்கள் தவில். நின்னே நம்மிதின் ஐயா. ராகம் சிம்மேந்திர மத்தியமம், மிஸ்ரு சாப்பு தாளம், மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.

இனி சரஸ்வதி என்று தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி. ராகம் ஹிந்தோளம், ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்வது புலரும் பொழுது. நம்ம குழந்தைகள் படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் குழுவினர் பாடியுள்ள பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

தேசம் புகட்டி என் செவியே செவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி.

நேரம் 5:31:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து பஞ்சவர்ணக்கிளி படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.